0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட், தினம் தினம் லோக்கல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நாம் கடந்து போகிறதுக்கு ஒரு பாதை இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நீங்கள் நடக்கிறதுக்காக ஒரு பாதையே உருவாக்கிடுங்க. இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நடந்து போறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு பாதை இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு அவங்க லைஃப்ல ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க? பாதை அப்படின்னு சொல்லி யாருமே நமக்காக போட்டுலாம் வைக்க மாட்டாங்க. நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ஒரு பாதையா உருவாகணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சிகள் இருக்கணும். ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும் போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அச்சோ என்னால் முடியல நான் இனிமேல் நடக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாது. இல்ல நான் இதுக்கு மேலே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு ஒரு கட்டத்தில் அது தைரியமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே. ஒரு சில விஷயங்களில் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் சரி அவமானம் அடைஞ்சாலும் சரி நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சியையும் தன்னம்பிக்கையும் விட்டுறாமல் அடுத்தடுத்து அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான வெற்றிப்பாதை தானாக உருவாகும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 37°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இதே மாதிரி தான் இருக்க போகிறாரா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம் எது? தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால்

பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. ஈரோட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய ஈரோடு பவானி சாகர் அணையிலிருந்து இன்னையிலிருந்து நீர் திறக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுடைய தேவைக்காகவும் பவானி சாகர் அணையிலிருந்து இன்னையிலிருந்து நீர் திறக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி நீர்வளத்துறை என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காலிங்கராயன் வாய்க்காலில் இருக்கக்கூடிய பாசன நிலங்களுடைய பயிர்களை காப்பாற்றவும் அதுக்கப்புறமா கால்நடைகளுடைய குடிநீர் தேவைக்காகவும் சிறப்பு நினைப்பிற்காக இன்னையிலிருந்து 28ஆம் தேதி வரைக்குமே 15 நாட்களுக்கு நீர் திறக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஈரோடு மொடக்குறிச்சி கொடுமுடி வட்டங்களில் இருக்கக்கூடிய 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இன்னையிலிருந்து நம்மளுடைய பவானி சாகர் நிலையில 28ஆம் தேதி வரைக்குமே நீர் திறக்கப்பட போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 58 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், பூஷவரை 80 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழை பழம் 40 ரூபாய், புவன்வாழை 50 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாதக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த உங்களுக்காக மார்டின் காட்டேஜருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் மச்சான், பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
2: ஏய், என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
1: அண்ணா, ரெண்டு பிரியாணி.
2: என்ன மச்சான், பிளான் பண்ணி தான் சொல்றியா?
1: கண்ணு வைக்காத மச்சான்.
2: டே டே டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுதுங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு வந்துட்டு மூணு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, ஜலகண்டாபுரம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால ஜலகண்டாபுரம் கட்டிநாயக்கன்பட்டி பெத்தான் வளவு கரிக்காப்பட்டி சவுரியூர் கலர்பட்டி குறுக்கப்பட்டி செட்டிமாங்குறிச்சி தோரமங்கலம் வங்காளியூர் செலவடை இளவம்பட்டி இடையப்பட்டி ராமிரெட்டிப்பட்டி பாப்பம்பாடியில் ஒரு பகுதி இருப்பாளி ஒரு பகுதி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டைமேடு துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால கண்ணந்தேரி கச்சிப்பள்ளி கொல்லப்பட்டி ஏகாபுரம் தைலாம்பட்டி ஆர்புதூர் கோரணம்பட்டி கோணசமுத்திரம் எட்டிக்குட்டைமேடு சின்னப்பம்பட்டி புதுப்பாளையம் சமுத்திரம் தெப்பக்குட்டை இடங்கனசாலை எருமைப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி சேலம் வீரபாண்டி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால ஆட்டையாம்பட்டி வேலநத்தம் மருளையம்பாளையம் பெத்தாம்பட்டி ராஜபாளையம் களிப்பாடி எட்டிமாணிக்கம்பட்டி ராக்கிப்பட்டி எஸ் பாப்பாரப்பட்டி சென்னகிரி முத்தனம்பட்டி ஏரிக்காடு வீரபாண்டி பாலம்பட்டி கோணப்பநாயக்கனூர் அரசம்பாளையம் புதுப்பாளையம் வாணியம்பாடி பைரோஜி அரியானூர் சீரகாப்பாடி சித்தனேரி வடுகப்பாளையம் மின்னக்கல் அம்மன் கோவில் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் பண்ணிச்சோம்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக கொக்காணி அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, மல்லூர் துணைமை நிலத்தில் மின் பராமரிப்பு பணிகள்ன்ற காரணத்தினால மல்லூர் நகர், பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாரப்பட்டி, உண்டியூர், கீரனூர் வலசு, கீரனூர், குமாரபாளையம், பொன்பாரப்பட்டி, அனந்தகவுண்டபாளையம், அத்தனூர், பழந்தின்னிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, மின்னக்கல், ஜல்லூத்துப்பட்டி, தேங்கல்பாளையம், கரடியானூர், அண்ணாமலைப்பட்டி, தாளம்பாளையம், உடுப்பத்தான் புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தால் எடப்பாடி நகரம், வெள்ளார் நாயக்கன் பாளையம், ஆவணியூர், ஆலச்சம்பாளையம், வேம்பநேரி, தாதாபுரம், மலையனூர், வேலம்மா வலசு, வீரப்பம்பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேம்படி தாளம் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால இளம்பிள்ளை, சித்தர்கோயில், இடங்கன சாலை, கே நகர், வேம்படி தாளம், காக்காப்பாளையம், மகுடஞ்சாவடி, சீரகாப்பாடி, புதியன்காடு, கோத்துப்பாலிக்காடு, அரியாம்பாளையம், மலங்காடு, தப்பக்குட்டை, பெருமா கவுண்டம்பட்டி, காந்தி நகர், முருங்கப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையத்தையுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,100 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 104,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.70 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே 5 காசுகள் மாதிரி அதிகமாகி இப்போ 6.70 காசுகள் அப்படிங்கிற மாதிரி முட்டையோடைய விலை விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோடைய விலை மற்றும் தங்கம் மற்றும் வெளியோடைய விலையுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்க செயலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காக வீர் சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்மளுடைய சேலத்தில் மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்குமே இன்றைக்கி வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வந்துட்டு வெப்பநிலை உயரக்கூடும் அப்படின் மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவிட்டு வந்துட்டு இருக்குது. அதிகபட்சமாக மதுரையில் 105.8 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 41 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருக்குது. அதை தொடர்ந்து வேலூர், திருத்தணி, சென்னை, கடலூர், பரங்கிப்பேட்டை, நாகப்பட்டினம், திருச்சி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் வெப்பம் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி இருக்குது அப்படின்னும், இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், மற்ற பகுதிகளில் 2 நாட்களுக்கு 4 டிகிரி வரைக்குமே வெப்பம் அதிகரிக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரப்பதமும் சற்று அதிகரித்து வறண்ட வானிலையுடன் கூடிய அசௌகரிய சூழலுமே வந்துட்டு நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்குது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், வெப்பம் சார்ந்த அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேலத்தை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்கமே இப்போ வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அது எதுக்காகன்னு அப்படி உங்களுக்கு தெரியும், எல்லினோ விளைவு அப்படிங்கிற ஒரு விளைவு வந்துட்டு இருக்குது. அதனாலே தான் வந்துட்டு இப்போ வெப்பநிலை வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சேலத்தில் மேட்டுவணையோட நீர்மட்டம் நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 77.57 அடியாகவும் நீரிருப்பு 37.68 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 51 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகி நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகி வெறும் 51 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து அதிகமாக போகுதா அது கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீர்வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்து வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, ஈரோடு டு ஜோலார்பேட்டை ரயில் தாமதமாக தான் இயக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பராமரிப்பு பணியில் நடந்த காரணத்தினால நாங்கள் வந்து தாமதமாக இயக்கப்பட போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தண்டவாள பராமரிப்பு பணியில் நடந்த காரணத்தினால ஜோலார்பேட்டை டு ஈரோடு பயணிகள் ரயில் 3 நாட்களுக்கு தாமதமாக தான் வந்து இயக்கப்படும் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பத்தூர் டு சேலம் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய புட்டிரெட்டிப்பட்டி இடையே பொம்மிடி இடையே வந்துட்டு தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால இதையொட்டி இன்னைக்கு, அதாவது ஜூலை 14ஆம் தேதியான இன்னைக்கு 21, 28 ஆகிய தேதிகளில் ஜோலார்பேட்டையிலிருந்து மதியம் 2:45 கிளம்பக்கூடிய ஜோலார்பேட்டை டு ஈரோடு பயணிகள் ரயில் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து 15 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஜோலார்பேட்டை ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 15 நிமிடங்கள் தாமதமாக தான் இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட், சீலநாயக்கன்பட்டி, அயோத்தியா பட்டினம், அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம் இது, தமிழகத்தின் பாரம்பரிய நடனம் இது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணியா டிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ், ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண்கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றின்

0: அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எம்ஜி ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான்
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
2: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: இப்போ சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சுய விபர கணக்கெடுப்பு வர 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது வழக்கமாக இருந்துட்டு வருது. கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா 2021ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தடைபட்டிருந்துச்சு. இந்த சூழலில் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் நாடு முழுக்குமே ஒரே கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வந்து நடக்கிறதுக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது வீட்டு கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரு கட்டங்களாக நடக்கிறதுக்குது அப்படின்னும், வீடுகள் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே நடக்கிறதுக்குது அப்படின்னும், அதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் வர 17ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொருத்தருமே வந்து சுயமாக விவரங்களை அளிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாகவே தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழக ஆளுநர் மற்றும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களால் இந்த பணிகள் வந்து தொடங்க வைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஜெயசக்தி. அவங்க வந்து சதாசிவம்புரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜெயசக்தி. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், என்ன விஷயங்களா சூப்பராக நினச்சிக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரை மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக UPSC சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
2: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
3: இன்றைய பதிவு செய்யுங்கள், தொடர்புக்கு 7200670655 9444227273.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பர் நான் அப்படி தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, பூலாம்பட்டி துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பூலாம்பட்டி, கூடக்கல், கூப்பனூர், வில்லுக்குறிச்சி, வன்னியர் நகர், வளையச்செட்டியூர், கள்ளுக்கடை, சித்தூர், வெடிக்காரம்பாளையம், குஞ்சாம்பாளையம், வெள்ளரிவெள்ளி, கள்ளப்பாளையம், நெடுங்குளம், கோனேரி பட்டி, கல்வடங்கம், பூமணியூர், பொன்னம்பாளையம், புதுப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தம்மம்பட்டி துணைமை நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தம்மம்பட்டி நகரம், ஜங்கம சமுத்திரம், கொண்டையம்பள்ளி, மூலப்புதூர், கோனேரிப்பட்டி, செந்தாரப்பட்டி, நாகியம்பட்டி, உளிபுரம், நாரைக்கிணறு, கீரிப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே அறிய உங்களோட வேலை டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மாஸ்கோவில் ராபர்ட் மெட்டில்டா அப்படிங்கிற 2 ரோபோக்களுக்கு மனிதர்கள் மாதிரியே திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்குது. பிரேஸ்லெட் மூலமாக வந்துட்டு ரெண்டு பேரையும் வந்துட்டு திருமணத்தை வந்துட்டு உறுதி செஞ்சுருக்காங்க. அன்றாட வேலைகளை ரோபோக்கள் கிட்ட விட்டுட்டு வாழ்க்கையை வாழ ஊக்குவிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறதா ஐடி இம்பேரியா அப்படிங்கிற இந்த நிறுவனத்துடைய துணை சிஇஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள் உறப்பாக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, சமூக ஊடகங்கள் மனிதர்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா. சமூக ஊடகங்கள் மனிதர்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய குண்டு கோழி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய உலமாக்கள் இருசக்கரம் வாகனம் வாங்கிறதுக்காக மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே பயன்பெற 15/7/2026 அதாவது நாளைக்கு வரைக்குமே கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயசுலிருந்து 60 வயசு இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்கறதுக்காக மானியத்தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய ஃபேஷி இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களுக்கு இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னும், இப்போது இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 15/7/2026 வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்களிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களோடு விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிகள் இருசக்கர வாகனங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் மறையன் 110 செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் 15/7/2026 குள்ளார உரிய ஆவணங்களோடு சமர்ப்பித்து பயன்பெறுமாறு நம்முடைய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, பாண்டுரங்கன் அவங்க வந்துட்டு நாகர்கோவில் பகுதியிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பாண்டுரங்கன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகள் வந்துட்டு நினைச்சிருந்தோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக புஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க வந்து பர்த்டே விஷஸ் சொல்லி வெயிட்டிங் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நாங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, சமூக ஊடகங்கள் மனிதர்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா. சமூக ஊடகங்கள் மனிதர்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழகத்தின் பாரம்பரிய நடனம் எது. தமிழகத்தின் பாரம்பரிய நடனம் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பரதநாட்டியம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியில் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில் இருந்தும், சித்ராக்கா அன்னூரில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரி இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா மாரிமுத்து சுபாஷ் ஜோஷ்வா தனேஷ் பிரீத்தி ஆர்த்ரா காவியா தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டந்து விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: விழுந்த இடத்தை நினைக்காது, எழுந்து நிற்கும் தைரியத்தை நினை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க கூட வாகை சூடவா நிகழ்ச்சியில விளையாட வந்திருக்கிறது. நான் ராஜ்குமார் நேரிலே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது, விளையாட வந்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்க ராஜ்குமார். ஸோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா விழுந்த இடத்தை நினைக்காது, எழுந்து நிற்கும் தைரியத்தை நினை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம கீழே விழுந்திருப்போம், ஆனால் எழுந்து நிற்கக்கூடிய அந்த இடத்த நம்ம மறந்துடுவோம். எழுந்து நின்று நம்ம அடுத்தடுத்து ஓடுறோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த தைரியத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாத்தையும் கடந்து போயிடலாம் அப்படின்றத நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வார்த்தை கொடுப்பேங்க. அந்த வார்த்தையில் ஒரு என் பேர் ராஜ்குமார் அப்படின்னா ராஜ்குமாரில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லணும். ஸோ அதுதான் இன்றைக்கான கேம். என்ன கேம் அப்படின்றதையும் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத கால் பண்ணி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ கால் பண்ணுங்கள் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் கேம் விளையாட நேர்களை. ஸோ முதலாவதாக நம்ம கூட வந்து ஒரு நேயர் நினைச்சிட்டாரு, அவர்கிட்டையும் நம்ம கேம் விளையாண்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கம் அண்ணா, வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: இந்த அருமையான காலை பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கேன்.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா. அண்ணா கேம் விளையாடுவோமா? இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு தெரியுமா? நூலகம்.
2: நாலு.
1: நட்புறவு.
2: ஆறு.
1: மாணிக்கம்.
2: அஞ்சு.
1: பாஷா.
2: நாலு.
1: அண்ணா பாஷானா?
2: மூணு.
1: அண்ணா பாஷா மாணிக்கம் பாஷா மாணிக்கம் பாஷா மாணிக் பாஷா. அண்ணா பாஷா இரண்டு எழுத்து தானா? பாஷா.
2: ஆ ஓகே ஓகே
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, சூப்பராக விளையாண்டிங்கண்ணா.
2: ஆ சரி, நன்றி
1: அண்ணா. இன்னைக்கு வந்து மாணிக் பாஷா அப்படின்னு சூப்பரான ஒரு கேம் விளையாண்டுருந்தாரு. நீங்களுமே வந்து இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஸோ அதுதான் இன்றைக்கான கேள்வி, அதாவது இன்றைக்கான விளையாட்டு. ஸோ இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787707 நம்பருக்கு. ஸோ இப்போது உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டுருக்கு நேரில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில நாம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன் ராஜ்குமார் அப்படின்னா, இந்த ராஜ்குமார்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கால்குலேட் பண்ணி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். இதுதான் இன்னைக்கான கேம். ஸோ இந்த கேமுக்கு விளையாடணும், இந்த கேம்ல விளையாடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க விளையாடலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இதில் வந்து இந்த துணை கால்லாம் இருக்கும் இல்லையா, அந்த துணை எழுத்துக்களையும் சேர்த்து சொல்லணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ட்விஸ்டான விஷயம். ஸோ அதனால் அதையுமே பார்த்து கேட்டுட்டு நீங்கள் வந்து மறக்காமல் இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787770107 நம்பருக்கு நேயர்களே. ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவர் கூட நம்ம விளையாண்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்குமார்.
1: வணக்கம். வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: என்னுடைய
1: சார்பா சோனாஃபம் சார்பா உங்களுடைய மகனுக்கு வாழ்த்துக்கள். அவர் பெயர்னா
2: சந்தோஷ்.
1: அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் ராஜ்குமார் சார்பாவும் சோனாஃபம் சார்பாவும் வாழ்த்துக்களை
2: தெரிவிச்சுக்கிறேன்.
1: மலைத்துளி
2: வானவில்
1: கடிகாரம்
2: கடிகாரம் 5
1: சந்தோஷ் காலனிலிருந்து பாஸ்கரனா நம்ம கூட வந்து கேம் விளையாண்டிருந்தாரு. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே இந்த விளையாட்டில் விளையாடலாம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், என்னுடைய பெயராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் பெயராக இருக்கலாம், இது எல்லா பேரும் நான் வந்து சொல்லுவேன். இந்த பேரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கேம். இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787770107 நம்பருக்கு. ஸோ இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9:00 to 1:30 வரை ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
2: இன்றைய பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 7200670655 9444227273.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: இன்னைக்கு

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கூடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில நம்ம சூப்பரான ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதாவது ஒரு பேர் சொல்லுவேன், ஒரு பொருளோட பேர் சொல்லுவேன், அதுல எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கான கேம். ஸோ இந்த கேம்ல விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம 9787070708 கால் பண்ணி நீங்களுமே வாகை சூடுவா நிகழ்ச்சியில் கேம் விளையாடலாம் நேயர்களே. ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயரும் இணைந்திருக்காங்க, அவங்க கிட்ட நாம வந்து விளையாடலாம். வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம், நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சொன்னேன், நல்லா இருக்கோம்.
3: சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே பாட்டி. ஓ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்க வந்து கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு
4: நினைக்கிறேன். ஒளிபரப்பு சோதனை ஒளிபரப்பு நடத்திட்டு இருந்தது. அப்ப சோதனை ஒளிபரப்பு சமயத்துல இங்க வீட்டுக்கே வந்து ரெண்டு தடவை
3: புத்தகம் ஐந்து எழுத்து. ஓகே, ருக்மணி
4: நான்கு.
3: நன்றி பாட்டி. ஸோ டால் ருக்குமணி பாட்டி வந்து இன்றைக்கி நம்ம கூட கேம் விளையாண்டுருந்தாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி கேம் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787070708 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே விளையாடலாம். ஸோ ருக்மணி பாட்டிக்காக இதே மாதிரி நீங்களும் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் கைத்தட்டலாம் கிடைக்கும். நீங்களுமே வந்து நிகழ்ச்சியில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787070708 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வாகை சூடவா நிகழ்ச்சியில் விளையாடலாம் நேர்களே. ஸோ இப்போது உங்களுக்காக அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வாங்க வாகை சூடவா நிகழ்ச்சியில். உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி வாகை சூடவா நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கேம் தான் இந்த கேம். நீங்களும் விளையாடுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன கேம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த கேம் சூப்பராக இருக்கா அப்படின்றதையும் நீங்களும் சொல்லிட்டு கேம்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கேம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு வார்த்தை அதாவது ஒரு எழுத்து சொல்லுவேன், அதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே இந்த கேம்ல விளையாடலாம். வாகை சூடா நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க மறக்காம. சோ இப்போ நம்ம கூட வந்து விளையாடுறதுக்காக ஒரு நேயரும் காத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நாம விளையாடலாம் கேம. வணக்கம்.
2: வணக்கம் சோனா பண்பலை, வாகை சூடா இனிய தொகுப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு, திருப்பூர் மாவட்டம் மூலூர். நல்லா இருக்கீங்களா
1: அண்ணா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா அருமையா இருக்கிறேங்க.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா.
2: ருக்மணி போட்டி அவங்க வயசுக்கு அருமையா விளையாண்டு போறாங்க கேட்டுட்டு.
1: ஆமாண்ணா ஆமாண்ணா, நம்ம கேம்ல விளையாண்டு விளையாண்டு எல்லாம் ட்ரெயின்
2: ஆயிட்டாங்கண்ணா. ருக்கு அதான் ருக்மணி அப்படின்னா நாலு எழுத்து, ருக்குமணி அப்படின்னா அஞ்சு எழுத்து சொன்னாங்க.
1: ஆமாண்ணா ஆமாண்ணா.
2: சொல்லுங்க,
1: உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி.
2: நான்கெழுத்து.
1: பேருந்து.
2: நான்கெழுத்து.
1: பயணம்.
2: நான்கெழுத்து.
1: ஓகே. மருத்துவமனை.
2: ஏழெழுத்து.
1: டாக்டர்.
2: நான்கெழுத்து.
1: சூப்பர்ணா சூப்பர்ணா.
2: இன்னும் கேட்கணும்னா கேளுங்க.
1: இன்னும் கேட்கணுமா? நீர்வீழ்ச்சி.
2: நீர்வீழ்ச்சிங்களா?
1: ஆமாண்ணா.
2: ஆறு எழுத்து.
1: சூரியகாந்தி.
2: ஆறு எழுத்து.
1: நீர்.
2: ரெண்டு எழுத்து.
1: அண்ணா நீங்க நீங்க கேம்ல வின் பண்ணிட்டீங்கண்ணா.
2: நன்றிண்ணா
1: நன்றிண்ணா நன்றிண்ணா.
2: நன்றிங்க ராஜ்குமார். சரிங்க
1: அண்ணா, வந்து அண்ணா வந்து கேமில் டப்பு டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இதே மாதிரி நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லும் போது அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வாகை சூடவா நிகழ்ச்சியில் என் கூட இன்றைக்கி விளையாடலாம் நேர்களே. ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787701078 நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி இன்றைக்கி வாகை சூடவா நிகழ்ச்சியில் விளையாடலாம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்காக அடுத்ததாக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க நேர்களை. தொடர்ந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு வாகை சூடவாகல என்ன கேம்ல விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு எழுத்து சொல்வேன். ஸோ அதில் வந்து எத்தனை, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787070107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விளையாடலாம் இந்த கேமில். ஸோ இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக அடுத்ததாக ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவர் கூட நம்ம விளையாண்டுடலாம். வணக்கம். உங்களுக்கான வார்த்தை ஆட்டையாம்பட்டி. அண்ணா இன்னொரு டைம் யோசிங்க. ஆட்டையாம்பட்டி ஒரு எழுத்து. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்தது வந்து என்ன வார்த்தை சொல்லலாம்? அரியலூர். ஓகே. தன்னம்பிக்கை. ஏழு எழுத்து. கொண்டலாம்பட்டி. ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, நன்றிண்ணா. ஸோ ஆட்டையாம்பட்டியிலேருந்து ராமு அண்ணா கால் பண்ணி அவரோட ஊருக்கே எத்தனை எழுத்து அப்படின்றத வந்து விளையாண்டுருந்தாரு. நீங்களுமே இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787070107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே இந்த கேமில் விளையாடலாம் நேயர்களே. ஸோ இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை முடிஞ்சு அடுத்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியிலுமே நான் ராஜ்குமார் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போது பாடல் வந்துட்டுருக்கு நேயர்களே, கேட்டுட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஸோ ஒரு மணி நேரம் முடிஞ்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் இருக்கும். ஸோ இந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் வந்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வந்து ஒரு தத்துவம் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கு வரமும் நம்மளுடைய பயணம் வந்து முடியவே போகிறதில்ல. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து நம்பிக்கை அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிச்சது, உங்களுடைய மனசில் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அதனால் நம்பிக்கையை விதைக்க ஆரம்பிங்க உங்களோட மனசில். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய எண்ணம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அதுக்காகவே அடுத்தடுத்த பயணம், வாழ்க்கை பயணம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போது அடுத்ததாக வந்து உங்களுக்காக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ச்சியில் கேம் தான். ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான கேமே. ஸோ இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடலாம். நேயர்களே, இப்போது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கூட ஒரு நேயரும் வந்து கால் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட நாமளுமே வந்து கேம் விளையாடலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்குமார். சேலம் விரும்பாலிலிருந்து இணைப்பில் இணைபவர் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா, நம் நேயர்கள் அனைவரும் நலமா?
1: அக்கா நேயர்கள் நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்க, நிலையத்திலும் எல்லாரும் நலமா இருக்காங்கக்கா. அக்கா கேக்குதுங்களா?
2: டவர் விட்டு கேக்குது ராஜ்குமார்.
1: அக்கா சொல்லுங்க, இன்னைக்கு நாள் எப்படிக்கா உங்களுக்கு போயிட்டு இருக்கு?
2: இன்றைய நாள் இனிமையாக தொடங்கி இருக்கிறது.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து விண்வெளி. கலாச்சாரம். கலாச்சாரம்.
2: ஐந்து.
1: அறிவியல்.
2: அறிவியல். அறிவியல். ஐந்து.
1: நூற்றாண்டு.
2: ஐந்து.
1: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. டக்கு டக்கு டக்குன்னு கணக்கு போட்டு
2: சொல்லிட்டீங்க.
1: நன்றி
2: நன்றி. தாரா தாரா சாங்ஸ் வந்து திவாகரத்தை அவுட் போட்டிருக்கேன், சொல்லிடுங்க.
1: ஓகேக்கா, ஓகேக்கா, நன்றிக்கா.
2: நன்றி, பாய்.
1: நன்றி. தாரா தாடா பாடலுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. நீங்களுமே இதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்து டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாத்தையும் ஓட் பண்ணுங்கள். அந்த பாடல் எல்லாமே வந்து வார இறுதியில் டாப் 10 நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடியதை வச்சு உங்களுடைய பெயரில் அந்த பாடல் எல்லாமே இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வாகை சுடவா நிகழ்ச்சியில் கேம் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு நேயர்களே, இப்போ உங்களுக்காக அடுத்ததான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார், உங்கள் கூட பேசுகிற நேயர்களே.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்விதான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லயும் வரலாற்றுலயும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்திருக்கும், அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிகரலி. இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு சூப்பரான கேம் எடுத்து வந்திருக்கேன். இந்த கேம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இந்த கேம்ல விளையாடணும்னு நினைச்சாலுமே மறக்காம நீங்களும் கால் பண்ணலாம். எந்த நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787070107.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த கேம்ல விளையாடலாம். என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஸோ அதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வந்து கால் பண்ணியிருக்காரு, அவர் கூட நம்ம விளையாடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. போயிட்டு இருக்க பண்டைய நாள்.
2: ஆனா இன்றைய நாள் ரொம்ப அருமையா போயிட்டு
5: இருக்குண்ணா. ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி. கிளைமேட் எல்லாம் எப்படி பார்க்க? வெயில?
2: ஆமாண்ணா, சரியான வெயில்ண்ணா.
5: வேலூர்லயும் பயங்கர வெயில் தான் அடிக்குதுப்பா.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா. கேம் விளையாண்டுருவோமா?
5: போலாமே, சொல்லுங்களேன்.
2: ஓகேண்ணா, உங்களுக்கான வார்த்தை காட்பாடி.
5: நாலு.
2: தர்மபுரி.
5: அஞ்சு.
2: அரூர்.
5: மூன்று.
2: பாப்பிரெட்டிப்பட்டி.
5: ஒன்பது.
2: ஓகேண்ணா. சேலம்.
5: மூணு.
2: மாமாங்கம்.
5: அஞ்சு.
2: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா.
5: வேற லெவல், வேற லெவல். புதிய புதிய ஊர் பேர்லாம் சொல்றீங்க. மாமாங்கம்ங்கிறீங்க, பாப்பிரெட்டிப்பட்டிங்கிறீங்க. சூப்பர் சூப்பர்
2: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நன்றிண்ணா. பாட்டு பாட்டுன்னு சொல்லலாம். இந்த பாட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. பாட்டை கேட்டு வந்து நேரிலே

0: மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக UPSC சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 7200670655 9444227273.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், சாப்பிட்டியா?
2: இல்லடா.
1: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
2: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
1: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
2: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
1: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
2: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
1: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
3: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வெவ்வேறு கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களை. இன்றைக்கி வாகை சூடவா நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கான கேம். ஸோ அந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த கேமில் விளையாடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கேமில் விளையாடுறதுக்காக ஒரு நேயரும் வந்துட்டாங்க, அவங்க கூட நம்ம விளாண்டுடலாம். வணக்கம்.
4: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து கலை சொல்வீங்க அன்பு நான் ராஜ்குமார் அவர்களே.
3: அக்கா வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான முதல் வார்த்தை சுதந்திரம். பரிமலா.
4: பரிமலா 4 எழுத்து.
3: ஓகே. ஒற்றுமை.
4: ஒற்றுமை 4 எழுத்து.
3: பாரம்பரியம்.
4: 7 எழுத்து.
3: இயற்கை.
4: இயற்கை 4 எழுத்து.
3: ஓகே. காமேட்டூர்.
4: ஏட்டூர் 4 எழுத்து.
3: அயமுதூர். கலைச்செல்வி. சூப்பர்கா சூப்பர்கா. நன்றிக்கா நன்றிக்கா. அதுதான் டக்கு டக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுதான்க்கா. நன்றிக்கா நன்றிக்கா.
4: நன்றிக்கா ராஜ்குமார்.
3: ஸோ மேட்டூர்லேருந்து ஐயம்புதூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஊரை வச்சு அவங்களோட பேரை வச்சு வந்து நம்ம இன்றைக்கி கேம் விளையாண்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வந்து இந்த வாகை சூடுவா நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு, அதாவது எழுத்துக்கள் விளையாட்டு நீங்கள் விளையாடலாம். ஸோ தொடர்ந்து இப்போது அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எனக்கு பிடித்த ஹேவ் அப் பிரதர்ஸோட பாட்டு வந்து வந்துட்டுருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான ஒரு பாட்டுமே வந்துட்டுருக்கு. கேரடு வாங்க நேரிலே தொடர்ந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்களுக்கு பேசுகிறேன்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி வாகை சூடவா நிகழ்ச்சியில் நம்ம வந்து சூப்பரான ஒரு கேம் விளையாண்டுருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லணும். ஸோ அதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787707 நம்பருக்கு. ஸோ இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயரும் வந்துட்டார், அவரு கூட நம்ம விளையாடலாம். வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
6: ரொம்ப நல்லா இருக்கணும்.
7: சரிங்க,
6: ஓகே. நான் கேம் விளையாண்டுருவோமா?
7: விளையாண்டுலாம்.
6: ஓகே, நான் உங்களுக்கான வார்த்தை பொறுமை.
7: மூன்று எழுத்து.
6: அன்பளிப்பு.
7: நான்கு எழுத்து.
6: தன்னடக்கம். தன்னடக்கம்.
7: ஆறு எழுத்துங்க.
6: தன்னடக்கம். ஏழு எழுத்து.
7: ஓகே.
6: ஈரோடு.
7: மூன்று எழுத்து.
6: கொடுமுடி.
7: கொடுமுடி. நான்கு எழுத்து.
6: கவுந்தபாடி புதூர். ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா.
7: நன்றி
6: நன்றி நன்றி நன்றிண்ணா. ஸோ இதே மாதிரி நீங்களுமே வந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே வந்து இந்த வார்த்தை விளையாட்டு எழுத்துக்கள் விளையாட்டை விளையாடலாம். ஸோ இப்போது உங்களுக்காக அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு நேர்களே, இல்லை ரெண்டு பாடல் இல்லை, ஒரு பாடல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம் விவசாயம் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களு. இன்னைக்கு வாகை சூடவாவில் சூப்பராக வந்து கேம்லாம் விளையாண்டுருந்தோம். கடைசியாக ஒரு நேயரும் இருக்கார், அவரு கூட நம்ம விளையாண்டுலாம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான கேம். ஸோ இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787070108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் வந்து விளையாட. ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட கேம் விளையாடலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் குறைக்கல் பட்டியல் இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
2: அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கணும்.
3: தம்பி சீக்கிரமா படமா இது வரட்டுங்க.
2: கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. அண்ணா கேம் விளையாண்டுருவோமா?
3: விளையாண்டுருவோம்.
2: உங்களுக்கான வார்த்தை மலைப்பாதை.
3: மலைப்பாதைங்களா?
2: ஆமாங்கண்ணா.
3: மலைப்பாதை அப்படின்னா இப்ப வரும்போது அஞ்சலுக்கு.
2: ஓகேண்ணா. கடற்கரை.
3: கடற்கரை அஞ்சலுக்குங்க.
2: அருவி.
3: மூன்று எழுத்து.
2: ஓகே. ரயில் நிலையம்.
3: ரயில் நிலையம் ஆறு எழுத்து.
2: திருப்பூர்.
3: திருப்பூர் நாலு எழுத்துங்க.
2: கஸ்தூரி
3: நாலு எழுத்து.
2: சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. நான் நிகழ்ச்சியில் கால் பண்ணி
3: விளையாண்டு நன்றி.
2: ஸோ நேயர்களே, இன்னைக்கு நாம் வந்து இந்த கேம் சூப்பராக விளையாண்டுருந்தோம். நீங்களுமே வந்து எப்படி விளையாண்டீங்க அப்படின்றத இன்னொரு டைம் கால் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787070108 நம்பருக்கு கால் பண்ணி நான் இந்த கேம் நான் விளையாண்ட ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது நிறையா கேம் விளையாண்டுருக்கோம், இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் 9787070108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் வாகை சூடவா நிகழ்ச்சி நேயர்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அறுவடை பால்கனி மொட்டை மாடியில ஈஸியா வளர்க்கக்கூடிய அஞ்சு கீரை காய்கறிகள் என்னவா இருக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.

இடம் வந்து இல்லங்க. அதனால நமக்கு பயன் தரக்கூடிய சில செடிகள் வீட்டுல சின்ன இடத்துல கூட வளர்க்க முடியும். சின்ன தொட்டியில எப்படி பூண்டு செடி வளர்க்கலாம்? நீங்க பூண்டு பற்களை மண்ணுல நட்டு வச்சீங்க அப்படின்னா சுமார் 15-20 நாட்கள்ல பச்சை இலைகள் வந்துரும். இந்த இலைகளை சூப்பு, சாலட்டு மற்றும் காய்கறி உணவுகள்ல சேர்த்துக்கலாம். சின்ன தொட்டி இல்லனா பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல கூட இத வந்து நம்ம வளர்க்கலாம். அடுத்து பாலாக்கீரை. நிறைய வீடுகள்ல இரும்பு சத்து குறைபாட்ட சரி செய்யறதுக்கு பாலக்கீரை சாப்பிடுறாங்க. முழு கீரை வர்றதுக்கு அதிக நேரம் ஆகும். ஆனா பேபி பாலக்கீரைகள் 15-20 நாட்கள்ல தயாராகிடும். சின்ன இடத்துல கூட இத வந்து எளிதா நம்ம வந்து வளர்க்க முடியும். இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்களை இதுல இருந்து நம்ம பெறலாம். அடுத்து வெந்தயக்கீரை. உங்களோட சமையல் அறையில இருக்கக்கூடிய வெந்தய விதைகளை கொண்டு எந்த ஒரு பருவ காலத்திலயும் வெந்தயக்கீரைய வளர்க்கலாம். விதைகளை மண்ணுல தூவினீங்க அப்படின்னா 2 வாரங்கள்ல இலைகள் முளைச்சிடும். அதை நீங்க பறிச்சு பயன்படுத்தலாம். அதுக்கு தினமும் கொஞ்சமா தண்ணீர் மற்றும் லேசான சூரிய ஒளி இருந்தா போதுமானது. அடுத்து இந்திய சமையல் அறைகள்ல கொத்தமல்லி விதைகள் கண்டிப்பா இருக்குங்க. அந்த விதைகளை லேசா உடைச்சு தண்ணீர்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா மண்ணில நடணும். 15 நாட்கள்ல கொத்தமல்லி இலைகள் முளைச்சிடும். சட்னி செய்யவோ இல்லனா உணவை அலங்கரிக்கவோ இத வந்து எளிதா பயன்படுத்தலாம். அடுத்து மைக்ரோகிரீன்ஸ். காய்கறிகள் வளர நீண்ட நாட்கள் காத்திருக்க விரும்புனீங்க அப்படின்னா மைக்ரோகிரீன் ஒரு நல்ல தேர்வுன்னு சொல்லலாம். பாசி பயிறு, வெந்தயம், கடுகு, சூரியகாந்தி விதைகள் இது எல்லாவற்றிலிருந்தும் 7-15 நாட்கள்ல மைக்ரோகிரீன்ஸ் தயாராகிடும். இதுல ஊட்டச்சத்துக்கள் மிக அதிகமா இருக்கு. விதைகளை ஊற வச்சு ஈரப்பதமா வச்சிருந்தாலே போதுங்க, அது வந்து முளைச்சிடும். இத கேட்கக்கூடிய நேயர்கள் யாராவது, நான் வீட்டுல ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன், சரிங்க பத்மாவதி நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787-7078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட வந்து நீங்க பகிர்ந்துக்கலாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து பேராசிரியர் மற்றும் தலைவரா இருக்கக்கூடிய முனைவர் கா திருக்குமரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வணிக முறையில விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் எந்த மாதிரி விதை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: நிறைய விவசாயிகள் வந்து விதை உற்பத்தி பண்ணணும், எங்க கூட கூட்டு சேர்ந்து, அதாவது வணிக ரீதியான முறையில விவசாயம் பண்ற விவசாயிகள் தன்னை எங்கிட்ட விதை வாங்கிட்டு போய் வணிக ரீதியா வந்து லாபம் அடைஞ்சு போறது. இன்னொன்னு என்ன, எங்களுக்கு விதை உற்பத்தி பண்ணி நாங்களே அதை வாங்கிப்போம், எங்ககிட்டே வந்து அந்த தாய் விதைகளை கொடுப்போம், அது ஆலோசனை கொடுப்போம். விதை உற்பத்தி பண்ணீங்கன்னா அந்த விதையை நாங்களே வந்து திருப்பி நாங்களே எடுத்துப்போம், வந்து அந்த விதையை தான் மற்ற விவசாயிகளுக்கு கொடுப்போம். அதுக்குண்ட ஆலோசனைகள் இருக்கு. அதுவும் யாராவது விவசாயிகள் ஆசைப்பட்டாங்கன்னா நேரடியா வந்து எங்க விஞ்ஞானிகளை கலந்து இங்க ஆலோசனை பெற்று விதை உற்பத்தி திடல்களும் ஹெல்ப் பண்றோம். அதையும் நீங்க வணிக ரீதியான ஆமணக்கு பயிருக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம், விதை உற்பத்திக்கான ஆமணக்குக்கும் நாங்க வந்து விவசாயிகளுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் பெற்றுக்கொள்ள. இந்த ஆமணக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வறட்சி நல்லா தாங்கி வரும், பூச்சி நோய் தாங்கி வரும். சில நேரங்கள்ல வந்து அதிக வெப்பம் அதிக வறட்சி இருந்ததுன்னா இதனோட பூக்கும் தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் என்ன ஆகும்னா பெண் பூக்களுக்கு பதில் ஆண் பூக்கள் அதிகமாயிரும். சோ அந்த ஆண் பூக்கள் அதிகமா வராம இந்த இடர்பாடான காலங்கள், அதாவது வறட்சியில அதிக வெப்பத்துல வராம இருக்கிறதுக்கு கேஸ்டர் கோல்டு ஆமணக்கு கோல்டு அப்படிங்கிற ஒரு பயிர் ஊக்கிய வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த பயிர் ஊக்கிய வந்து நேரடியாவோ இல்ல வலைத்தளம் மூலமாவோ பெற்று அது அந்த காலகட்டத்தில் வறட்சியான காலத்தில் அதிக வெப்ப காலத்தில் அடிச்சிங்க அப்படின்னா மகசூல் இழப்பு ஏற்படாம ஆண் பூக்கள் வரதை தடுத்து நல்ல மகசூலை பெறலாம். அதுவும் வந்து நீங்க வலைத்தளத்திலும் பெற்றுக்கொள்ளலாம், நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி கொடுக்கணும், எந்த வகையில கொடுக்கணுங்கிற ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். அது தொலைபேசியிலையும் கேட்டுக்கலாம், நேரடியாகவும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பூச்சி நோய் வந்து ஓரளவுக்கு தான் தொந்தரவு இருக்கும், நிறைய இருக்காது. அதுக்குண்டான ஆலோசனை வழங்கவும் இங்க விஞ்ஞானிகள் இருக்காங்க. விவசாயிகள் நேரடியாக வந்து இல்ல ஆலோசனை தொலைபேசி வழங்க ஆலோசனை பெற்று எப்படி எல்லாம் எந்தெந்த பருவத்துல பயிர் பண்ணலாம், எப்படி என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும், எப்படி அதெல்லாம் நம்ம வந்து மேம்படுத்தி அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணலாம். இந்த பொறுத்தவரைக்கும் இந்த இரு பொருட்களை பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஒட்டணி கொடுத்துட்டு இருக்கோம், அந்த மரவள்ளி பூஸ்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆமணக்கு கோல்டை கொடுத்துட்டு இருக்கோம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஆமணுக்கு சாகுபடி எந்தெந்த மாதங்கள்ல செய்யணும், அதே மாதிரி இப்போ ஒரு பயிர்ல பூச்சி தாக்கிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, அது எந்த மாதிரி ஆலோசனைகளை கேட்டு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இப்ப ஆமணுக்கு விவசாயம் யாராவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், சாப்பிட்டியா?
2: இல்லடா.
1: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
2: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
1: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
2: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
1: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
2: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
1: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
3: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போது? எடுத்துருவோமா? போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: பனமரத்துப்பட்டி வட்டாரம் தும்பல்பட்டி கிராமத்துல இருந்து பிரியாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயம் பண்றாங்க, நமக்கு தேவையான பயிர்களை வந்து விளைவிக்கிறோம், ஆனா போதுமான லாபம் கிடைக்குதா அப்படின்னா எங்களுக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. சரிங்க, என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அது இல்லாம நம்ம கிட்ட அவங்க ஒரு கிலோ ஒரு 110 ரூபாய் மணி அவங்க பூ கமிஷன் வச்சுதான் அவங்க இந்த பாக்குறாங்க. இப்ப இடையில வந்து என்ன பிளஸ்னா, விவசாயிகளுக்கு எல்லாமே கம்மியா தான் கிடைக்கும், பட் இடை தரகர்களுக்கு தான் அதிகமா கிடைக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இதை நம்ம விவசாயத்தை நம்ம மண்ணை பதப்படுத்தி இப்ப இயற்கையா நம்ம பண்ணணும்னா, சாணம்லாம் கொட்டி நம்ம அதுக்கு உண்டான ரெடி பண்ணி தலையெல்லாம் வெட்டி போட்டு கரெக்டா மண்ணை ரெடி பண்ணி வச்சுதான் நம்ம விவசாயம் பண்றோம். அது இல்லாம இப்ப இடையிலயும் பூச்சி அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, பூச்சி இருக்கும், புழு இருக்கும், அந்த செடிக்கு நோய் வரும், அதுக்கு உண்டான மருந்து அடிச்சு அதை நம்ம இது பண்றப்ப பஞ்சக்காவியம் மீனாமிலம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல மேம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இயற்கை முறையில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். பஞ்சக்காவியம் நாங்க ரெடி பண்ணல மேம், நாங்க வாங்கி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க சாம்பிராணி இதுக்கு பண்ணிட்டு பஞ்சக்காவியம் கலந்துக்கிறோம் மேம், இது வந்து வெளியில தான் மேம் வாங்கி தான் நாங்க இது பண்றோம் மேம். விவசாயத்துல இருக்கிற சிரமங்கள் பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசமா மழை இல்லைங்க, மெயின் வந்து தண்ணிதான். தண்ணி இல்லைன்னா விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த அது வந்து இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாளா விவசாயம் பண்ணது ஓகேவா இருந்துச்சு, இந்த டைம் ஒரு 4 மாசமா விவசாயிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா விவசாயா இருக்கிறதுக்கே ஏன் நம்ம விவசாயம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கேள்விக்குறிக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல, மழை இருந்தாதான் அதுக்கு உண்டானது. இப்ப தண்ணி வந்து இங்க இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா காவிரியில அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க கூட சொல்லுவாங்க, ஆனா இந்த ஏரியாவில தண்ணி இல்ல, நாங்க இருக்கிற ஏரியாவில தண்ணி இல்லாதனால விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். மெயின் எங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா விவசாயம் எல்லா பக்கமும் நல்லா பண்ண முடியுமா.
3: சோனாய் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வசதி வந்து முன்ன மாதிரி இல்ல. இப்ப பொதுவாவே பார்க்க போகணும் அப்படின்னா விவசாயத்துக்கு முக்கிய ஆதாரமா இருக்கிறது தண்ணி வசதி தான், அதுவே இல்லைன்னா எப்படிங்க எங்களால வந்து விவசாயம் சரியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அக்கா வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்து.
5: இந்த பாடலை பாட வர்றாங்க நிர்த்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க. இப்போ நாம அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.
6: சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானா தெத்தமாவோ அண்ண பொண்ணு நடையே நான் செடிக்கு செடி குந்தாலமோ சின்ன பொண்ணு நடையே

0: இதுவரை கேட்டது கிராமிய பாடல். இந்த பாடலை நமக்காக பாடினவங்க நிர்த்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் விரிவாக்கம் மற்றும் கிராம சமூகவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜானகிராணி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு சில பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா சொந்தமான நிலம் வச்சிருந்தாலுமே அந்த நிலத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு போதுமான வசதியும் வந்து கிடைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இதனால அதிக அதை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பாக்கணும். முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தந்தை வழி சமூக அமைப்பு. இப்ப வந்து இப்பாவோட சொத்து வந்து பிள்ளைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரிதான் அப்படி போயிட்டு இருக்கு. ஈவன்தோ வந்து நம்ம சட்ட திட்டங்கள்லாம் வந்து பெண்களுக்கும் வந்து உரிமை கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட சொத்துல ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றோம் நம்ம. ஆனா தந்தை வழி சமூக அமைப்புல வந்து விவசாய நிலங்கள்ல வந்து உரிமையாளர்களா ஆண்களே பெரும்பாலும் வந்து இருக்கிறாங்க. அதே போல வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் வந்து நிலத்தின் பேர்ல கடன் பெற முடியாமலே போயிருது பெண்களால. கிட்டத்தட்ட நிலங்களுக்கு வந்து சொந்தமா வந்து சில பெண்கள் வந்து வைத்திருந்தா கூட கடன் மூலம் அந்த நிலத்தை மேம்படுத்தவும் சாகுபடியை பெருக்கவும் கண்டிப்பா முடியும். பட் அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து சாதகமா இல்ல. சோ அதனால கூட வந்து நிறைய நில உரிமையாளர்களா பெண்கள் இருக்க முடியறது இல்ல. இப்ப விவசாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, விவசாயத்துல பெண்களுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா வந்து பெண்கள் வேலை செய்யறது பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து விதைத்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், தண்ணீர் வடித்தல், உரமிடுதல், பயிர் பாதுகாத்தல், களை பறித்தல், அறுவடை, விளைபொருட்களை பத்திரப்படுத்தல் என்று எல்லா பணிகள்லயும் இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து முக்கியமான ஒரு பங்கை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா, பயிர் சாகுபடியை தவிர பெண்கள் வந்து கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை தொழில், மீன் வளர்த்தல், இந்த விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள்லயும் அவங்களுடைய பங்கு வந்து அபரிவிதமா அதிகமாய்கொண்டே வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா, உணவு தானிய உற்பத்தியில ஒரு கணக்கெடுப்பு படி பாத்தீங்கன்னா 60-80% பெண்கள் தான் இருக்காங்க. அதே போல பால் பண்ணை தொழில உற்பத்தியில வந்து 90% வந்து பெண்கள் தான் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள்லாம் சொல்லுது. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, ஆடவர்களோட ஒப்பிடும் போது பெண்களோட வந்து என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு கடன் வசதி, விதை, உரம், பூச்சிக்கொல்லி இவற்றையெல்லாம் பெறுவது வந்து எளிதாக இல்ல. இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எளிதாக இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நிலத்துல நில உரிமை, பெண்களுக்கு வந்து ஈஸியா வந்து விதை, உரம், இதெல்லாம் பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உற்பத்தி திறன் வந்து 2.5% முதல் 4% வரைக்கும் அதிகரிக்க முடியும்னு சொல்லிட்டு ஐநா, அதாவது உணவு மற்றும் வேளாண் அமைப்பு சொல்றோம் FAO-னு சொல்லிட்டு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அது வந்து தெரிவிக்குது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப பெண்களுக்கு கடன் வசதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல ஒன்னும் பெருசா கிடைக்கிறது இல்லங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
3: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா, காலையில் சிஸ்டூட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா, இல்லை இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா, சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சுட்டான சுவையான இட்லி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீராவியில வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சுட்டான சுவையான இட்லி.
4: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
5: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
4: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
5: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
4: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
5: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
6: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வழிகாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கை உரம் அப்படின்றது மண்ணை வளப்படுத்த பயன்படுத்தக்கூடிய இயற்கையான தாவர அல்லது விலங்கு சார்ந்த பொருள்னு சொல்லலாம். ரசாயன உரங்களை போல இல்லாம இயற்கை உரம் ஊட்டச்சத்துக்களை மெதுவா வெளியிடுறதோட மண்ணோட நீண்ட கால ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. மாட்டு சாண உரம், கோழி உரம், பண்ணை உரம், பசுந்தாள் உரம் மற்றும் மண்புழு உரம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொதுவான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இது ஏன் முக்கியமானது? ஆரோக்கியமான மண்ணே ஆரோக்கியமான தாவரங்களோட அடித்தளம்னு சொல்லலாம். இயற்கை உரம் மண்ணுக்குள்ளார கரிம பொருட்களையும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் திரும்பவும் சேர்க்கறதன் மூலமா அந்த அடித்தளத்தை உருவாக்க உதவியா இருக்கு. மண் வளத்தை எப்படி மேம்படுத்துறது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நுண்ணோட்ட சத்துக்களை வழங்குது. மண்ணோட கட்டமைப்பு எந்த மாதிரி மேம்படுது? களிமண்ணை தளர்வாக்கி மணல் மண்ணை ஈர்க்கிறதோட தக்க வச்சு கொள்ளக்கூடிய திறனை அதிகரிக்குது. பயனுள்ள நுண்ணுயிரிகளை ஆதரிக்குது. மண்ணை சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவக்கூடிய பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் மற்றும் மண்புழுக்களை ஊக்குவிக்குது. ரசாயனங்களை சார்ந்திருக்கிறத குறைக்குது. திரும்பவும் நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி முறைகளை ஆதரிக்குது. சீரான தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குது. நீண்ட கால ஊட்டத்துக்காக ஊட்டச்சத்துக்களை படிப்படியா வெளியிடுது. சரிங்க பத்மாவதி, இயற்கை உரங்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பண்ணை உரம். பண்ணை உரம் அப்படின்றது மக்கிய விலங்கு சாணம், சிறுநீர், படுக்கை பொருட்கள் மற்றும் பயிர் கழிவுகள் இதோட கலவைன்னு சொல்லலாம். இது மண்ணோட தன்மையையும் வளத்தையும் ஒரே நேரத்துல மேம்படுத்துறதுனால ரொம்ப பரவலா பயன்படுத்தக்கூடிய இயற்கை மண் சீராக்கிகளின் ஒன்றா திகழுது. அடுத்தது உரம் அப்படின்றது சமையலறை கழிவுகள், காஞ்ச இலைகள், புல்வெட்டுகள் மற்றும் தாவர கழிவுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கிய கரிம கழிவுகள் சொல்லலாம். இது மக்கிய உரம் நிறைஞ்சது மட்டும் அதோட மண்ணோட ஆரோக்கியத்தையும் இயற்கையா மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்தது பசுந்தாள் உரம் அப்படின்றது க்ளோவர், சணல் அல்லது பயறு வகைகள் போன்ற மூடு பயிர்களை வளர்த்து அதுக்கப்புறமா அதை திரும்பவும் மண்ணுல உழுது விடுறத குறிக்குது. இது கரிம பொருட்களை சேர்க்கறதோட மண்ணோட நைட்ரஜனை நிலைநிறுத்தவும் உதவியா இருக்கு. அடுத்து மண்புழு உரம். மண்புழுக்களை கொண்டு கரிம கழிவுகளை சிதைச்சு ஊட்டச்சத்து நிறைஞ்ச பொருளா மாற்றுவதன் மூலமா மண்புழு உரம் தயாரிக்கப்படுது. இது அதனுடைய மென்மையான தன்மை, நுண்ணுயிரிகளின் செயல்பாடு மற்றும் தாவரங்களுக்கு உகந்த ஊட்டச்சத்துக்களுக்காக ரொம்ப மதிக்கப்படுது. கோழி மற்றும் மாட்டு எரு, இது சத்துக்கள் நிறைஞ்ச எருக்கள், ஆனா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நல்லா மக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். புதிய எரு செடிகளை பொசுக்க கூடும். திரும்பவும் அதுல நோய் கிருமிகள் அல்லது களை விதைகள் இருக்கலாம். என்னங்க உரங்களோட வகைகள் என்ன, இயற்கை உரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் பேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே நித்ய பிரியா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு பியூட்டிஷியன். அவங்க வந்து எப்படி தனியா பார்லர் வச்சு இவ்வளவு தூரம் வந்து அவங்களோட பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: நான் என் பேர் நித்யா. நான் சேலம்ல தான் பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 5 இயர்ஸா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு வந்து இதுல ரொம்ப விருப்பம். ஒரு 16 இயர்ஸ்ல இருந்தே இந்த ஃபீல்டு வரணும். பேசிக்கா எனக்கு ஒரு டிகிரி முடிக்கணும், பிளஸ் இந்த கோர்ஸ் நான் முடிக்கணுன்றது என்னோட விருப்பம். இதுல ரொம்ப ஆர்வம் வந்ததுனால நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த கோர்ஸை டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி தனியா இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அதுல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த இது மட்டும் படிக்காம எக்ஸ்ட்ரா ஆரி ஒர்க், டெய்லரிங், இந்த மாதிரி அடிஷ்னலா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம். இப்போ வந்து சேலம்ல வந்து நிறைய ஃபீல்டு இருக்கு மேம், நிறைய துறைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது குறிப்பா நீங்க இந்த பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுக்க என்ன ரீசன் மேம்?
2: நம்மள ரெடி பண்ணிக்கிறத விட மத்தவங்கள நம்ம ரெடி பண்ணி அவங்களோட ஹாப்பினஸ் பாக்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு, அதனாலதான்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது மத்தவங்க கிட்ட சந்தோஷத்தை பாக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து மேம், இப்போ உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? எப்படி அந்த டைம்ல இருந்தே உங்களுக்கு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சா மேம்?
2: இப்ப எப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போது இது பத்தின நாலேஜ் வந்து எனக்கு ஒரு 11th 12th அந்த மாதிரி இருக்கும் போதுதான் இருந்தது. இங்க சாரதா ஸ்கூல் தெரியுமா, அங்கதான் நான் படிச்சேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இங்க கேர்ள்ஸ் மட்டும் தானே, கேர்ள்ஸ் என்ன இம்பார்ட்டன்ஸோ அது பேசிக்ஸ்ல தான் எல்லா நாலேஜுமே இருக்கும். அது சம்பந்தமா இருக்கும்போது மத்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரிப் போய் வர்றது பிடிக்கிறது, இந்த ஃபங்க்ஷன்ஸ்னா மேக்கப் பண்ணிட்டு அந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க இல்லைங்களா ஸ்டேஜ்ல, அப்ப எல்லாம் அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இதுல இன்ட்ரெஸ்டே வந்தது.
1: வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருந்துச்சு மேம்? முதல் நாள்
2: ஃபர்ஸ்ட்ங்களா? நான் உண்மையாலுமே சொல்ல போனா நான் மேக்கப் தான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் பண்ணதே. அது நான் கிளாஸ் எதுவும் போல, பேசிக்கா நாலேஜ் வச்சு நானே திங்கெல்லாம் வாங்கிட்டு எங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வளைகாப்புக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன். ஆக்சுவலா எனக்கு அப்ப நான் கோர்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த மேக்கப் போட்டிருந்ததை பார்த்துட்டு கேமராமேனே வந்து இவங்களோட மேக்கப் நல்லா இருக்கு, செட்டிலா சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அப்போ ஒரு இம்ப்ரெஷன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க நம்மளோட இது ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லைங்களா? அது அதனால வந்து அப்ப நான் என்னால முடியும் அப்படின்னு இந்த ஃபீல்டு எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி பண்ணாதாங்க இந்த ஃபீல்டு.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நித்ய பிரியா அவர்கள் அவங்களோட பியூட்டிஷியன் பயணத்தை எப்படி தொடங்கினாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஃப்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே நித்ய பிரியா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னில இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப வந்து இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு யார் வந்து உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தாங்களா, இல்ல நீங்களே வந்து விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்தீங்களா?
4: ரோல் மாடல்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு பிடிச்சதுனால வந்தேன். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா. எனக்கு ரொம்ப இந்த ஃபீல்டு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். எங்க வீட்டுல எல்லாருமே ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்லயுமே இந்த ஃபீல்டுனா ஒரு தயக்கம் ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம அன்டைம்ல ஒர்க்குக்கு நம்ம போகணும். ஒரு 2 o'clock 1 o'clock போகும்போது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வீட்லயும் வந்து நம்மள நம்பிக்கையே விடணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி எங்க அம்மா தான் எனக்கு வந்து இதுல வந்து இவனால முடியும் பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவங்கதான் என்னோட பேக் போன்.
3: ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து இந்த 5 வருட பயணத்துல மறக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத பிரைடுக்கு நீங்க ஏதாவது மேக்கப் பண்ணிருப்பீங்க, அந்த அனுபவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம்.
4: இந்த 5 இயர்ஸ் எனக்கு போன இயர் எனக்கு ஒரு பிரைட் வந்து சூஸ் ஆனாங்க. அவங்க வந்து ஆக்சுவலா எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத கஸ்டமர். ஆக்சுவலா என்ன பார்த்துட்டு அவங்களோட என்னோட நம்ம இப்ப எல்லாருக்குமே வந்து ட்ரையல் மேக்கப்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. அதனால நான் என்னோட மேக்கப் வந்து ட்ரையல் போட்டு காமிச்சேன். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா சீக்கிரமா சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு பர்சனு. நாங்க போட்டதை பார்த்து புடிச்சிட்டு அவங்க மேரேஜ்க்கு நான் இங்க சேலம்ல இருக்கேன், அவங்க மேரேஜ் திருப்பதியில புக் பண்ணிட்டாங்க. எப்படின்னா என்னோடது புடிச்சு போனதுனால இங்க இருந்து அவங்க என்ன திருப்பதிக்கு நான் தான் வரணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. எனக்கு கை குழந்தை அப்ப என்னோட குழந்தைக்கு ஒரு 1 இயர் கூட முழுசா முடியல. அவங்க நான் தான் வரணும்னு சொல்லவும் நாங்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு என் சிஸ்டர்ஸ் என்னோட ஹெல்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு திருப்பதிக்கு போய் பண்ணிட்டு வந்தோம். அவங்களும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. வந்த எல்லாருக்குமே இன்னமும் அந்த ஃபேமிலிக்கு என்ன ஃபங்க்ஷன்னாலும் நான் தான் போய் அவங்க ஃபேமிலி சரௌண்டிங்களா கொஞ்சம் பெரிய ஒர்க் ஃபேமிலி எதுனாலும் நம்மள்கிட்ட தான் ஒர்க் பண்ணுவாங்க நம்மளோட ஒர்க் முடிச்சு.
3: ஓகே ஓகே சூப்பர் மேம். மேம், அடுத்தது வந்து நீங்க பார்லர் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எப்போ வந்துச்சு மேம், எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க பார்லர் வச்சு?
4: மேம், பார்லர் இப்போ ஒரு 3 இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்படின்னா இப்போ நான் வெளியில போய் ஹோம் சர்வீஸும் கொடுத்துட்டு தான் இருந்தேன். கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சூழ் நம்ம என்னதான் வந்து வீட்டுல போய் சர்வீஸ் பண்ணாலும் நம்ம பிளேஸ்க்கு வந்து அவங்க அந்த சூழ்நிலையில இருந்து பழகியிருப்பாங்க. அங்கேயே நம்ம போய் பண்ணும்போது ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பார்லர் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சுதான் நம்மளோட கஸ்டமர் இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம பார்லர் ஸ்டார்ட் பண்ணேங்க மேம். அவங்க கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பிகேஷன் அதுக்காக தான் நாங்க பார்லரே ஸ்டார்ட் பண்ணேங்க.
3: ஓகே சூப்பர் மேம். கஸ்டமருக்காகவே உங்க பார்லரை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நித்ய பிரியா அவர்கள் அவங்களோட பியூட்டிஷியன் துறைய பத்தி ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடல் கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே நித்ய பிரியா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் துறையில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க, மத்தவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ நீங்க இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். என்ன மாதிரியான சவால்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு மேம்? எப்படி அதை தாண்டி தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
4: கேர்ள்ஸ்னாலே சகிஸ் தானங்க மேம். நம்ம எல்லாருமே இப்போ ஃபேஸ் பண்ற ஒரே விஷயம் வீட்டுல வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு ரிலேஷன்ஸ் தான். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதுல ஒரு கேமரா நம்பிக்கை அவங்களுக்கு, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க. பேபிஸ் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து சொல்ற விஷயம் தான், குழந்தைங்களை பாரு, ஒர்க் அப்புறம் பண்ணிக்கலான்னு. ஆனா நம்ம எல்லாரும் பேசும்போது ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுல வந்து நான் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்றேனோ, என்னோட பேபிஸ் நாளைக்கு ஃபியூச்சர் அவங்களோட ஃபியூச்சரும் பிரைட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. யார் எது பேசினாலும் ஓகே, அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கலாம்.
3: எவ்வளவு சவால்கள் இருந்தாலுமே அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து உங்களோட பார்லர்ல என்னென்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் பண்றீங்க மேம்? என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்டுக்கு எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
4: ஈவெண்ட்டுன்னு பார்த்தா நம்ம மேரேஜஸ், ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ஈவெண்ட்டுக்குமே, இந்த டான்சிங்க்கு, எல்லா இதுக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். நம்ம பார்லர்ல வந்து சர்வீசஸ் வந்து பேசிக் எல்லாமே த்ரெட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஹேர் கேர்ல, ஹேர் கேரு, ஸ்கின்க்கு, நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் போனா நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பார்லர்லயே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். ரெகுலரா என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட கண்காணிப்புலயே வச்சு அவங்க ஒரு 3 மந்த்ஸ் இந்த சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கின்க்கு அவங்க இப்போ ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம ஐ ப்ராப்ளம்ஸ், அந்த ஐ சுத்தி வந்து நம்ம பிளாக்கா இருக்கும் இல்லைங்களா, கருமி, அந்த பிரச்சனை, அவங்க அந்த 3 மந்த்ஸ்ல இது கியூர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை தொடர்ந்து ஷெடியூல் போட்டு இதுதான் பண்ணணும்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணி அவங்க இந்த ப்ராப்ளம் வந்து வெளியே கொண்டுட்டு வருவோம் மேம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஃபேஷியல்ஸ், இப்போ நம்ம எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, ஹைட்ரா ஃபேஷியல், ஹை ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் வந்துருச்சு. ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங், அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே லேடிஸ் இப்போ வந்தாங்கன்னா அவங்களோட அவங்களோட எப்படி சேஞ்ச் ஓவர் கேட்பாங்க இல்லைங்களா, அதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம்.
3: சூப்பர் மேம். அதாவது கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறதுல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னா எது மேம்?
4: எப்படி சொல்றதுன்னா, நான் சர்வீஸ் நான் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சாட்டிஸ்பிகேஷனான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ரெஸ்பான்ஸுக்கு தாங்க எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் இதுல. ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே டைம் எடுத்து நாங்கள் அவங்களுக்காக ஷெடியூல் போட்டு அந்த டைம் எடுத்து தான் பண்ணுறோம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட சாட்டிஸ்பிகேஷனுக்காக தான் முக்கியமாக அது இருக்கிறதுனால தான் என்னால் இந்த ஒர்க்கை ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியுது.
3: சூப்பர் சூப்பர் மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நித்ய பிரியா மேம் அவங்களோட பியூட்டிஷியன் துறைய வந்து அதுல என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடல் கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே நித்யபிரியா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் துறையில எப்படி வந்து அவங்க குடும்பத்தையும் பாத்துட்டு பியூட்டிஷியன் துறையிலயும் இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஃபேமிலியும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன்லயும் வந்து பார்லர்லயும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டுத்தையுமே எப்படி வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்க மேம்?
2: மேம், இப்போ எனக்கு வந்து அம்மா வந்து குழந்தைய பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க பாத்துக்கிறதுனால எனக்கு ஒரு சப்போர்ட்டுங்க மேம். இப்போ நான் பார்லர் சர்வீஸ் பண்ணும் போது எனக்கு அவங்க பாத்துக்கிறதுனால எனக்கு அது பெருசா தெரியாது. என்னோட பேபியை நான் பாத்துக்கிறதுக்கும் கரெக்டா எனக்கு அவங்க என்ன மாதிரிதான் அவங்க பாத்துக்கோங்க அந்த நம்பிக்கையில நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: ஓகே மேம், அதாவது அவங்க இருக்க சப்போர்ட்ல வந்து நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சூப்பரா சொன்னீங்க மேம். ஓகே மேம், அடுத்தது வந்து இப்போ இருக்க அந்த மணப்பெண்கள் வந்து என்ன மாதிரியான மேக்கப் எல்லாம் வேணும்னு அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மேம்?
2: இப்போ வந்து மேரேஜ் ஒரு ஈவெண்ட் நம்ம புக் பண்றோம்னா அவங்க வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, நைட் டைம்ல ஒரு கிளிட்டர்ஸ், ஹெச்டி அந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா நைட் டைம் போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரைட் மாதிரி கேட்பாங்க. மார்னிங்ல செட்டில் மேட் ஃபினிஷ்ல தான் கேட்பாங்க. அந்த மாதிரிதான் பேசிக்கா கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவுதான்.
1: ஓகே ஓகே மேம், அடுத்தது வந்து இங்க இந்த பியூட்டிஷியன் துறைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து டிராவல் பண்ணி போயிட்டு பிரைடுக்கு மேக்கப் போடுற சிச்சுவேஷன் எல்லாம் வரும் மேம். அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? இப்ப வந்து அதிகாலையில முகூர்த்தம் இருக்கும், சில பேருக்கு அதுக்கு நீங்க முன்னாடியே போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும், அப்ப எப்படி இருக்கும் மேம் உங்களுக்கு?
2: கண்டிப்பா எங்க ஃபீல்ட்ல இதுதான் பெரிய ஸ்ட்ரகிளே. எங்களுக்கு நைட்டு தூக்கம் இருக்காது. நாங்க இப்போ ஒரு பிரைட்க்கு போறோம்னா முன்னாடி நாள் நாங்க அங்க இருக்கணும். ஒரு 2-3 o'clock அங்க இருந்தோம்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு மேரேஜ் முடியிற வரைக்கும் நாங்களும் அங்கே தான் இருப்போம். பொண்ணு தூங்குறாங்களோ இல்லையா எங்களெல்லாம் கண்டிப்பா தூங்க முடியாது, ஏன்னா ஷூட் அது இதுன்னு சொல்லி நைட்ல அதுவும் ஒரு 12 o'clock பக்கமா போயிடும். உடனே 1 or 2 o'clock நலுங்க அந்த மாதிரி வச்சிருவாங்க. வச்சுட்டு நம்மள்கிட்ட விட்டாங்க, நம்மளுக்கு ஒரு 3 hours கண்டிப்பா தேவைப்படும். அவங்க கேட்கற பர்ஃபெக்ட் லுக் பண்ணணும்னா 2.5 hours அது கண்டிப்பா தேவைப்படும். அதனால நம்மளுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா இருக்காரு. அந்த பிரைட் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், இதுல ரொம்பவே கஷ்டமான வேலை வந்து இதுதான் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து நீங்க கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கன்னு சொன்னீங்க மேம், எப்போல இருந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதுல சொல்லி கொடுக்குறீங்க மேம்?
2: மேம், இப்போ நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல காலேஜஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுல வந்து ட்ரைனரா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் மூலியமா சொல்லி கொடுக்கறதுக்கு நானும் தனியா சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணதுனால இப்ப என்னோட பார்லர்லயே வெளியே ஒரு போர்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, நம்மளு கஷ்டப்படுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தும் அவங்களால மணி ரீசன்னால படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நான் கிளாஸஸ் எடுத்துட்டு தங்க வந்திருக்கேன். 6 years எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா இருக்கேன். பேசிக் டு அட்வான்ஸு, பியூட்டிஷியன், ஆரி ஒர்க், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங், இது மூணுமே கலந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க.
1: ஓகே ஓகே மேம், இப்போ வந்து உங்ககிட்ட கிளாஸ் படிச்சு நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க மேம், இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க மேம்?
2: இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கிறதே இப்ப லாஸ்ட் ஒரு 6 months தான் போயிட்டு இருக்கு. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து வச்சு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ணாம எனக்கு குறிப்பிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட்னா தெளிவா கேட்பாங்க. அந்த மாதிரி பேட்சஸ் கம்மியா ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா போட்டு அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் தேவையோ அதை ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க.
1: சூப்பர் மேம், நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு வந்து நீங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நித்யபிரியா மேம் அவங்களோட கிளாஸஸ் மூலமா யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே நித்ய பிரியா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் துறை அனுபவத்துல இன்னும் அவங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த 5 வருட பயணத்துல இருந்து நீங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டீங்க மேம்?
4: 5 வருஷத்துல என்ன கத்துக்கிட்டேன்னா, எனக்கு கஸ்டமர் வந்து ஏதாவது ரிவ்யூ சொல்றாங்கன்னா அதை பொறுமையா கண்டிப்பா கேட்பேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அது பொறுமையா கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கணும்ன்றத நிறைய இடத்துல நான் வந்து பொறுமை இல்லாம இதுதான் அவங்களுக்கு தெரியாது கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் தான் இப்படிதான் இருக்கும், இதை பேஸ் பண்ணிதான் இருக்கோங்க. ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் பேசும்போதும் நான் தெரிஞ்சுக்குவேன், இந்த 5 இயர்ஸ்ல எவ்வளவோ கஸ்டமர்ஸ் நான் மீட் பண்ணிட்டேன். அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிவ்யூ சொல்லும் போது அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டேன், இன்னும் கத்துக்கணும் நிறைய விஷயம் இருக்கு. பொறுமையா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணாதான் எல்லாருக்குமே வந்து ஹாப்பினஸ் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கையை பெறத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க மேம்?
4: கொடுக்குற ஒர்க்கை பர்ஃபெக்டா அவங்களுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவங்க சொல்றத நம்ம அக்செப்ட் பண்ணணும். அவங்களுக்கான டைமை அவங்களுக்காக ஒதுக்கி நம்ம ரிலாக்ஸா அவங்களுக்கான சர்வீஸை கொடுத்தோம்னாவே கண்டிப்பா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க.
3: சூப்பர் மேம். அடுத்தது வந்து வீட்லயே இருந்துட்டே ஒரு சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு அழகு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க மேம்?
4: ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் பச்சை பயிறு, முல்தானி மெட்டி, கத்தால இருக்கு இல்லைங்களா, அது நைட் டைம்ல நம்ம கிரீம்ஸ் யூஸ் பண்றோம்ல, நைட் கிரீம்னு சொல்லிட்டு, அதுக்கு பதில கத்தால யூஸ் பண்ணாலே ரொம்ப ஸ்கின் க்ளோவா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், பிம்பிள்ஸ் எதுவுமே வராது, வாட்டர் லெவல் இப்பதான் மெயின்டைன் பண்ணும். நைட் டைம்ல வெறும் கத்தால மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு கூட அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம டீஹைட்ரேஷன் ஆகும் போது ஸ்கின், நம்ம கண்ணை சுத்தி கருவளை வர்றது, நிறைய இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகுறத நம்ம டேரக்டா பாக்கலாம். ஒன் மந்த்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஃபேஸ் வந்து அங்கங்க பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குன்னா பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் இருந்து அரைச்சிட்டு அதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா க்ளோ கொடுக்கும், நல்ல ஸ்கின்னை வந்து சாஃப்டா நம்மளுக்கு தொடும் போது ஒரு ஃபீல் இருக்கும் சரிங்களா, அந்த ஃபீல் வந்து சாஃப்டா இருக்கும் அந்த பச்சை பயிர் நம்ம யூஸ் பண்ணும் போது.
3: ஓகே மேம், ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. அடுத்தது வந்து உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன மேம்?
4: மேம், கண்டிப்பா எனக்கு ஒரு அகாடமி மாதிரி ஓபன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணணும்னு.
3: சூப்பர் மேம், கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நானுமே உங்களை வாழ்த்துறேன் மேம். அடுத்தது உங்களோட அனுபவத்துல இருந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க மேம்?
4: யார் எது சொன்னாலும் நம்மளுக்கு இது கரெக்டுன்னு தோணி, கரெக்டான விஷயமா இருந்தா கரெக்டுன்னு தோணி, நம்ம யார் எது சொன்னாலும் தடை இல்லாம எல்லாத்தையுமே தகர்த்திட்டு அந்த ஒர்க்கை நான் இது எனக்கு இது வேணும்ன்றத பிடிவாதமா இருந்து செய்யணும். அவ்வளவுதான்.
3: கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும் மேம். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நித்ய பிரியா மேம் அவங்களோட பியூட்டிஷியன் துறை அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் நேயர்கள் கூட பேச வந்தாச்சு. அப்படி என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம விரல் நுனியில் இன்றைக்கி உலகத்தையே சுற்றி காமிக்கிற ஒரு விஷயம்தான் சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் மனிதர்களை இணைக்குதா இல்லை பிரிக்குதா? ஒரு சைட்லேருந்து பார்த்தா இந்த சோசியல் மீடியா மனிதர்களை இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா, அதாவது ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி, ஒரு பக்கம் சோசியல் மீடியா இணைக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பிரிக்கிற மாதிரி வந்திருக்கும் மனிதர்களை. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சோசியல் மீடியா மனிதர்களை இணைக்குதா இல்லை பிரிக்குதா? உங்களுடைய கருத்துக்களை நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலை எண் 9787707. அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, ஒரு சில செகண்டில் அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண முடியுங்க. அது இந்த சமூக ஊடகங்கள்னால் நிகழக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ ஒரே வீட்டில் ஒரே சோபாவில் நாலு பேர் உட்காந்துருந்தாலும் அந்த நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசாமல் அந்த மொபைல் ஃபோனே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உலகத்துக்குள்ளார வாழ்ந்துட்டுருப்பாங்க. நான் ரீசெண்டாக கூட சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்களாம் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க, சோசியல் மீடியா அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரியில் தான் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ பார்த்தேங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய வகையில் வந்து இருந்தது. நம்மளாம் வந்து இந்த ஊரில், சேலத்தில், இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம அந்த சோசியல் மீடியா பார்க்குற நேரத்தில் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான உலகம், அந்த ஒரு உலகத்துக்குள்ளார தான் நம்ம வந்து இருக்கிறோம்

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், சாப்பிட்டியா?
3: இல்லடா.
2: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
3: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
2: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
3: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
2: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
3: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
2: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
4: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்த வித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, இன்னைக்கு உலகமே நம்மளுடைய விரல் நுனியில இருக்கிற மாதிரி நமக்கு வந்து எல்லாத்தையுமே உலகத்தையே சுத்தி காமிக்கக்கூடிய சோசியல் மீடியா. இந்த சமூக ஊடகங்கள் மனிதர்களை இணைக்குதா பிரிக்குதா? ஒரு சைட்லேருந்து பார்த்தா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனே வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ ட்விட்டர் மூலயமாவோ இல்லை ஃபேஸ்புக் மூலயமாவோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா உடனே வந்து நமக்கு உதவி கிடைச்சிரும். இது வந்து சோசியல் மீடியாவோட பெனிஃபிட்ஸ், மனிதர்களை இணைக்குதுங்க. அதே நேரத்தில் நம்ம பார்க்குற விஷயம், அதாவது நம்ம நெருங்கிய பக்கத்தில் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்ம வந்து பேச மாட்டோம், ஏன்னா இந்த ஃபோன்னால் வந்து நம்ம வெளியில் பேசுகிறது கூட ரொம்ப கம்மியாயிருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி சோசியல் மீடியா மனிதர்களை இணைக்குதா பிரிக்குதா அப்படின்ற தலைப்பில் நம்ம கூட ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து பேசுகிறதுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
5: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பாட்டி.
5: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்குங்க பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கும்.
1: சரிங்க பாட்டி.
5: சரி, சமூக வலைதளங்கள் வந்து மக்களை வந்து சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப இணைச்சிருது, சீக்கிரமா இணைக்குது. ஒரு விஷயம் தெரியலன்னா கூட இந்த வலைதளத்துல உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து மக்களோட இதே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சோசியல் மீடியா இருந்தா போதும், உலகத்தையே அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள்.
1: சரிங்க.
5: ஆனா இதே மக்கள் வந்து ஒரு போனின்னு பேசி அதை கண்டுபிடிச்சு எடுத்து நியூஸ் வந்து பாக்குறதுக்குள்ள ஒரு பொழுதே ஆயிரும் நியூஸ தெரிஞ்சுக்கிறதுக்கே. இது ஒரு செகண்ட், சோசியல் மீடியா வந்து ஒரு செகண்ட்ல தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒன்னும்
5: வேண்டாம், நேற்று சுசீலாமா இந்த ஜானகி அம்மா இருந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு சாயந்தரம் நியூஸ்ல தான் வருது. ஆனா இங்க சோசியல் மீடியாவில மத்தியானமே வந்துருது. அப்போ அப்போ வந்து எவ்வளோ சீக்கிரமா சோசியல் மீடியாவில தெரியுது. அதனால சில நேரங்கள்ல சோசியல் மீடியா ரொம்ப பரவாயில்லதான், ஜனங்களை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக்கிருதுன்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க பாட்டி. சரிங்க.
5: அதனால சோசியல் மீடியா தான் பரவாயில்லன்னு நாங்க நினைக்கிறோம். உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம், வீட்டுல இருந்தே எல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாமி. மக்கள் வந்து செய்யறாங்க, அப்ப நல்லா படிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த இது படிக்கிறாங்க. ஆனா போனுக்கு நல்லா பொழுது வரைக்கும் பாத்துட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட கூட பேச மாட்டேங்கிறாங்க, அந்த செல்ல பாத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த இதுல வந்து எல்லா விஷயங்களும் நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரிஞ்சுக்கலாங்கிறது என்னோட கருத்து சாமி.
1: கண்டிப்பாங்க பாட்டி, உங்களுடைய கருத்துகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி பாட்டி.
5: நன்றி சாமி. நன்றி சாமி. நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது பண்ணுதுங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பசங்க வந்து அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்திக்கிட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப சீக்கிரமாக ஒரு நியூஸை வந்து தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி பாட்டி நம்ம கூட வந்து பகிர்ந்துருந்தாங்க. தொடர்ந்து நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி எட்டு திக்க நம் குரல் நிகழ்ச்சியில் என் கூட பேசலாம். நம்ம நிலையன் 9778 7 7 0 107 8. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குது. டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, உலகத்தையே நமக்கு வந்து அப்படியே ஒரு செகண்டில் நமக்கு சுற்றி காமிக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த சமூக ஊடகங்கள் மனிதர்களை பிரிக்குதா இணைக்குதா அப்படின்ற தலைப்பு தாங்க. நம்ம நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சமூக ஊடகங்கள் இன்றைக்கி பல வகையில் நமக்கு வந்து நன்மைகளையும் வந்து செய்யுதுங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னா, அவர் வந்து அவருடைய திறமையை அவர் மனசுக்குள்ளேற வச்சுக்கிட்டு ஐயோ வெளிப்படுத்த வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் அவங்களுடைய திறமைகளை இந்த சோசியல் மீடியா வழியாக அவங்க வந்து வெளிப்படுத்த முடியுங்க. இது வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த சோசியல் மீடியானால் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாதிப்புக்கும் உள்ளாராங்க. ஒரு பிடிச்ச விஷயங்கள் போட்டால் அதில் நிறைய பேர் வந்து இது எனக்கு பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிப்பாங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு மன கஷ்டம் அப்படிலாம் வந்து ஏற்படுங்க. இது வந்து மனிதர்களை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்துருக்கு. இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கலாம். நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணலாம். நம்ம கூட திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
6: வணக்கம். வணக்கம் கட்டி, நல்லா இருக்கீங்களா?
0: அண்ணா ரொம்ப நலமாக இருக்கும். அண்ணா நீங்கள் எப்படி நான் இருக்கீங்க?
6: நானும் நல்லா இருக்கிறேங்க. நான் ஒரு சின்ன வேலை ஒன்று சேர்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நானே கால் பண்ணலாம் மட்டும்தான், அதுக்குள்ள நீங்களா பண்ணி.
0: சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
6: அதாவது சமூக ஊடகங்கள்லாம் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் இணைச்சிட்டா வைக்கணுங்க, பிரிச்செல்லாம் வைக்கலைங்க.
0: சரிங்கண்ணா.
6: அந்த இணைப்புல வந்து சில தவறுகள் நடக்குதுங்கல்ல, அதை நினைச்சாட்டா கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. இந்த தினமும் ஒரு குற்றவாளிகள்ல நிறைய வந்து இந்த பொருளாதாரத்தையே பறிச்சுக்கிட்டு போற மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்து போகுது. அதுதான் கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்குங்களே தவிர, எல்லாத்தையும் எனக்கு அவங்க எங்கேயோ உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்கள்ட்ட கூட நேரடியா நின்று பேசுற மாதிரி எல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நிறைய வந்துருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா.
6: ஒரு ஒரு சில தவறுகள் நடக்குது, அந்த தவறுகளை திருச்சி நடந்துகிட்டா அப்படின்னா ரொம்ப சூப்பரா நல்லா இருக்குங்க.
0: உண்மையிலேங்கண்ணா, சின்ன சின்ன தவறு.
6: ஒரு ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு செய்தியில ஒண்ணு கேட்டனுங்க, சீனாவில ஒரு நிகழ்ச்சிங்க, அதாவது 16,600 கோடி ரூபாய் வந்து இந்த ஊடகத்துகள் மூலமா திருடி இருக்கிறாங்க. 12,000

0: 600 கோடி ரூபாய் அப்படின்னு வந்து செய்தியில் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து சில ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனாலதான் கொஞ்சம் பயமா இருக்குது, வேற ஒண்ணும் இல்லைங்க.
1: இதனால மக்கள் பாதிக்கப்படுறதுனால
0: வைக்கிறீங்க, பிரிச்சல்லாம் வைக்கிறீங்கள. ஆனா இணையநிலையில நாம தவறான நபர்களோட இணைஞ்சு அப்படின்னா அது தவறாக்கான் போகுங்க.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, ரொம்ப சூப்பரா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்கண்ணா. நன்றி, நன்றி அண்ணா.
0: நன்றிங்க.
1: திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து நேயர்கள் இன்னைக்கு தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம நிலை எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம், சாரி கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். நம்ம நிலை எண் 9787770178. தொடர்ந்து 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு தலைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்னைக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா சமூக ஊடகங்கள் தான். இந்த சமூக ஊடகங்கள் மக்களை இணைக்குதா பிரிக்குதா? ஒரு விஷயங்களில் அதாவது ஒரு பக்கம் பார்த்தா இது ரொம்ப இணைக்கிற மாதிரி வந்திருக்கும், அதே இன்னொரு பக்கம் பார்த்தா சில விஷயங்களில் நம்மளை பிரிக்கிற மாதிரியும் வந்திருக்கும். ஸோ நேயர்கள், இந்த ஒரு தலைப்பில் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். இப்போ நம்ம கூட வந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க காட்பாடியிலிருந்து. ஆனால் வணக்கம் அண்ணா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க நாகராஜ்?
1: அண்ணா ரொம்ப நலமாக இருக்கேண்ணா, நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன்ப்பா.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
2: கண்டிப்பா பிரிக்குது அப்படின்ட்டு தான்ப்பா நான் சொல்லுவேன். எங்கேயோ முகம் தெரியாத இடத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம அவ்வளவு நேரம் அப்படிங்கறத செலிபிரேட்றோம்ப்பா. ஆனா நம்ம சொந்த அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, நம்ம தம்பி தங்க கிட்ட, வீட்டுக்காரவங்க அவங்க கிட்ட எல்லாம் ஹாப்பியா பேசுறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போங்க, பெரியவங்க கூட எவ்வளவு பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, எவ்வளவு பேர் அங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அங்க போயும் கூட விசேஷ வீடுகள்ல செல்போன் எடுத்து நோண்டி அவங்க சாட் பண்றாங்க, ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்ட முகம் கொடுத்து பேசறதில்ல. ஏதாவது யாராவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா காதுல அவங்க வாட்டுக்கு கேட்டுட்டு அவங்க வாட்டுக்கு செல்போனை நோண்டிட்டு இருப்பாங்க. எல்லாத்தோட சாப்பிடுற சமயத்துல பாருங்க, அப்பா அம்மா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போது கூட இந்த செல்போன் அப்படிங்கறதுல பேசிக்கிட்டே தப்பிடுவாங்களே தவிர்த்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு சாப்பிடுவாங்களான்னு கேள்விக்குறியாதான் இருக்கு. மொத்தத்துல பார்க்கும் பொழுது அந்த செல்போன் வருகை, அந்த சோசியல் மீடியா வருகைனால குவாலிட்டியான டைமை வேஸ்ட் பண்றாங்களே தவிர்த்து அதனால நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்ட் உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. உண்மை டெக்னாலஜிய எப்படி யூஸ் பண்ணமோ, சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணமோ அப்படி யூஸ் பண்ணா மாத்திரம்தான் நிச்சயமா ஒரு மாற்றமே வரும் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. அதாவது நடக்கிற ஒரு நிகழ்வை வச்சு நீங்கள் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
2: நன்றிங்கண்ணா.
1: காட்பாடியிலிருந்து சந்திரசேகரண்ணா அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு திருமண நிகழ்வுக்கு போனால் கூட எல்லாரும் அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து பேசாமல் மொபைல் ஃபோன் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கவங்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து பிரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதே நேரத்தில் நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் அதாவது இணைக்குது அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயங்கள் பிரிக்குது மனிதர்களை அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணலாம். தொடர்ந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் மனிதர்களை நம்மளை இணைக்குதா இல்லை பிரிக்குதா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தில் சமூக ஊடகங்கள் இணைக்குது நாகராஜ், இந்த விஷயங்களில் சமூக ஊடகங்கள் மனிதர்களை பிரிக்குது நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம கூட வந்து இப்போ மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
2: 107.8
1: நம்
2: சோனா வானொலி
1: சமுதாய
2: நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு திருமணம் இல்ல ஏதாவது ஒரு ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்துட்டு முன்னாடி எல்லாம் நம்ம போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களை நேர்ல பார்த்து பத்திரிக்கை வைக்கிறது, கூப்பிட்டு வர்றது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றோம், ஒரு இதுல கைபேசியிலயே இது பண்ணி விட்டு இந்த தேதி இந்த மாதிரி பத்திரிக்கை அதுலயே அனுப்பி விட்டு இந்த மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா உறவுகளுக்கு எல்லாம் நம்ம போயிட்டு நேர்ல வச்சு அவங்களை கூப்பிட்டு வர்றதுதான் நியாயம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, திரைப்படங்கள்லாம் முன்னாடியெல்லாம் போயிட்டு தியேட்டர்ல பாத்துட்டு நல்லா மகிழ்ச்சியா மக்கள்லாம் நல்லா ஒரு நாள்

0: கொண்டாடிட்டு போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு குழந்தைகளோட நல்லா ஜாலியா வருவாங்க. இப்ப அப்படி கிடையாது, இப்ப கைபேசிலயும் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அதனால அந்த தியேட்டர்களுக்கு போற வருமானமும் இல்லாம போகுது. இப்படிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு.
1: சரிங்க சரிங்க அக்கா.
0: அடுத்த மகிழ்ச்சியான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நானும் நீங்களும் இப்ப பேசிக்கிறோம். என்ன செய்தின்னு கூட தெரியாது, ஒரு வாரம் ஆயிட்டுதான் ஐயோ அப்படியா அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு அப்புறம் ஒரு வாரம் முடிஞ்சுதான் வருவாங்க. எப்படி சொல்றது, அப்பத்திக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், ஆனா ஒரு வாரம் கழிச்சு அந்த தண்ணி கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? அது மாதிரிதான்.
1: ஆமாங்கா, தகவல் சொல்றது கூட சைக்கிள் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணி போற ஒரு விஷயங்கள்லாம்
0: வந்துருக்கு. பயணம் பண்ணி போய் ஒரு வாரம் ஆகி போயிரு, அவங்க தகவல் தெரிஞ்சு ஐயோ ஐயோ அப்படின்னு அடிச்சு குடிச்சு ஒடியாந்து இப்படி ஆகி போச்சு, தெரியல ஒரு வாரம் ஆகி போச்சு அப்படின்னு அவங்க புலம்புற புலம்பெல்லாம் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் அதெல்லாம்.
1: உண்மையிலே உண்மையிலேங்கா.
0: அதனால இப்ப இப்ப தக்குன்னு ஒரு போன் அடிக்கிறோம், உடனே இந்த இடத்துல இருக்கிற வந்துட்டு நீங்க வந்துட்டு நாங்களும் எல்லாம் சேர்ந்து போயிடலாம். எந்தனாலும் ஒரு விசேஷம், ஒரு நண்பர்களாகட்டும், இந்த இடம் எங்கேயாவது போறோமா, ஒரு திருமணத்துக்கு எங்கேயாவது போறோமா, நட்பு வட்டாரம், நான் இந்த இடத்துல நின்றுட்டுக்கிறேன், நீ இந்த இடத்துக்கு வந்துரு, உடனே டக்குன்னு வா சீக்கிரமா அப்படிலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல விஷயங்கள், இதெல்லாம் பரவாயில்ல.
1: ஆமாங்கா ஆமாங்கா.
0: அப்புறம் எதுனாலும் டக்குன்னு போட்டு நம்ம ஒரு கணக்கு போடுறது பிடிக்கிறது எதுனாலும் முன்னாடி எல்லாம் கையில கூட்டி எண்ணிக்கிட்டு கிடப்போம், வாய்ப்பாடு படுத்திட்டு இருப்போம். இப்ப அப்படி இல்ல, டக்குன்னு போடுறோமா, போட்ட உடனே உடனே கணக்கெல்லாம் தெரிஞ்சு போயிருது. இவ்வளவு இவ்வளவு கணக்கு, இவ்வளவு மீதி, இவ்வளவு செலவு அப்படிலாம் தெரிஞ்சு போயிருது.
1: ஆமாங்கா ஆமாங்கா, நன்றி.
0: எல்லாமே இப்ப நல்லா, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான்.
1: கண்டிப்பாங்கா, நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு.
0: அதுதான் அண்ணன் பருவம் மாதிரி நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பாங்கா, நன்றி நன்றி அக்கா. சரிங்க அக்கா சரிங்க அக்கா, நன்றிங்கா நன்றிங்கா. கலைச்செல்வி அக்கா நம்ம கூட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய கருத்துக்களை. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் வந்து கிளம்புறேங்க. கால் பண்ண நேர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சமூக ஊடகங்கள் நன்மை பயக்குது, தீமை பயக்குது, ரெண்டு விஷயங்களுமே வந்து பண்ணுதுங்க. அதாவது இதை வந்து நம்மளுடைய நன்மைக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. என்ன தான் சமூக ஊடகங்களில் நிறைய மனிதர்களை பிரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தாலும் நம்ம வந்து இணைக்கக்கூடிய விஷயங்களாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. அப்படி இன்னைக்கு முதல் விஷயமா என்ன நகரா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்க பொதுவாக வந்து அவங்கள சாப்பிட வைக்கிறது பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க, அதனால் ஃபோன் டிவியெல்லாம் காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி வந்து இல்லைங்க. டிவி, அதுக்கப்புறம் குறிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் காமிச்சாதான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கே வந்து உட்காடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. அப்பயும் வந்து குழந்தைங்கள் வந்து அந்த சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த டைமில் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு டைமில் வந்து கொடுப்போம். இப்போ குழந்தைகள் சரியாக சாப்பிட்றதுக்கு என்ன விஷயங்களை பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொன்ன சில விஷயங்களை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். குழந்தைங்களுக்கு நல்லா செரிமானமாகக்கூடிய உணவுகளை வந்து கொடுக்கணுங்க. அது வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போ பசி எடுக்குதோ அப்போ தான் வந்து நம்ம கொடுக்கணும், இல்லாட்டி குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து பழகணும். அப்போ தான் வந்து அந்த டைம் ஆனால் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க, விளையாடணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து அந்த கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு வந்து அந்த வாயில் வந்து உணவை வந்து விட்டுடக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு மேலேயே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்காத உணவு, அதே நேரத்தில் சத்தான உணவு அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதோட சுவையை கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவாங்க, அதனால் பொறுமையாக நம்ம வந்து உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடை வந்து கொடுக்கணும், ஊட்டி விடணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அது எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல, 20 நிமிஷம் ஆனால் கூட பரவாயில்லைங்க. அதே மாதிரி குழந்தைங்கள் சாப்பிடும்போது டிவி, ஃபோன் வந்து தவிர்க்கணும். அவங்களுக்கு வந்து பிடித்த பொருட்களை வச்சு விளையாட்டு காமிச்சா, இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட நம்ம வந்து ஊட்டி விடலாம். ஆனால் மொபைல் ஃபோன், டிவி வந்து காமிச்சு விட்டுக்கூடாதுங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்ட

0: பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலயும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இதை ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எம்ஜிஆர் ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இந்த நேரத்தில் நம்ம கூட மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறார். சார் வணக்கம். சார் சார் இந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகிறவங்க அந்த ஒரு பழக்கத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க சார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கெலாம் கை நடுக்கம் வந்துடும், ஒரு பதட்டம் வந்துடும், அவங்களால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. சரி அவங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து போதை பழக்கத்துக்குள்ளார திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த ஒரு பதட்டத்திலிருந்தும் அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படிங்க சார் அவங்க வெளியே வர முடியும்
2: சார்? இப்போ என்னென்னா வந்து அந்த நேரத்தில் ஓப்பனாக சொல்கிறேன் கவுன்சிலிங் ஒர்க் பண்ணுவாங்க சார். ஏன்னா நான் வந்து ஆல்கோஹால் பேஷன்ஸை நேராகவே பார்த்து டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதாவது கை நடுக்கம் இருக்கும், அதாவது வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரத்தில் என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்றச்ச சரி வேறு வழியில் வேறு திரும்ப போதை பழக்கம் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதோ கவுன்சிலிங் கொடுக்குறதோ உதவாது. ஸோ போதை பழக்கத்துலேருந்து அவங்க கொஞ்சம் ஒரு இப்போ வந்து இப்போ அந்த பதட்டம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்காங்க, சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறச்சியோ, இல்லைன்னா அந்த அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுற அப்பயும் கூட்டரலாம். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ காலையில் வந்து போதை பழக்கம் யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஈவினிங் ஒரு 6 or 7 நீங்கள் வந்து அட்மிட் பண்ணால் கூட நம்மளால் அதுக்கு அப்பத்துலேருந்து மாத்திரைகள் கொடுத்து அந்த நடுக்கு வராமல் சரி பண்ணலாம். நடுக்கம் வரலன்றச்சா அவங்களுக்கு திரும்ப அந்த போதை பழக்கம் வேணுன்ற அந்த கம்பல்ஷன் இருக்காது. ஆனால் வீட்டில் உட்கார வச்சு நான் வந்து வீட்டில் பூட்டி வச்சிருவேன், நான் வந்து நீங்கள் தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்லுவேன், இல்லை வந்து நான் சொல்லுவேன்னா அதை வந்து அவர் இன்னும் கோவத்தை தான் அதிகப்படுத்தும். ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து மாத்திரை கொடுத்து அந்த அந்த அந்த நடுக்கத்தையோ இல்லை அந்த பதட்டத்தையும் குறைக்கும் போது அவர் புரிஞ்சுக்குவார், ஓகே இது நமக்கு ஏதோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: கண்டிப்பாங்க சார். அதாவது கை நடுக்கம் படபடப்பு அதெல்லாம் இருந்தால் கூட அதற்கப்புறம் அவங்க ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்குள்ளார போனால் கூட அதுக்கப்புறம் வந்து அந்த டேப்லெட் கொடுக்கும்போது அடுத்த டைம் வந்து அவங்க போகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க என்ன ஒரு முயற்சி பண்ணாலும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள வந்து அடைச்சி வச்சாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி இன்னும் அவங்க வந்து ரொம்ப ஒரு பதட்டத்துக்குள்ளார வந்து போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலைய எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787 7 0 107.8 இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: இன்ஸ்டிடியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 முதல் 1:30 மணி வரை ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 7200670655 944422723.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதில் ஒரு மேஜிக்கல் சீக்ரெட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா நன்றி உணர்வு டைரி எழுதுறதுங்க. என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். தினமும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைரி நம்ம அதற்குன்னு தனியாக வச்சு அன்றைக்கி நாளில் நமக்கு நடந்த மூணு நல்ல விஷயங்கள். இப்போ கெட்ட விஷயங்கள் வந்து ஒரு அஞ்சாறு கூட நடந்திருக்கலாம், இல்லை பத்து கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு மூணு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா? அது நடக்கலை அப்படின்னாலும் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயமாவது நம்ம எழுதணும். அடுத்தடுத்த நாட்களில் அது மூணு நாலு அஞ்சு அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குங்க. அப்படி எத்தனை மாறினாலும் மூணு நல்ல விஷயங்களை நம்ம கட்டாயமாக எழுதணும். நம்மளை பல பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கம், அன்றைக்கி நாள் முழுக்க 99 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், ஆனால் யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து திட்டியிருப்பாங்க, ஆனால் அதை தான் நம்ம நைட்டு தூங்கும்போது நினைப்போம். அப்படி இல்லாமல் நல்ல விஷயங்களை ஒரு 4-5 நம்ம வந்து கட்டாயமாக வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இது நடந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அப்படியே உணர்வு பூர்வமாக எழுதணும் அப்படின்னா அதிகமாக நமக்கு வந்து அந்த மாதிரி நன்றி உணர்வு வர மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. பொதுவாக இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவோம், ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு இன்டர்வியூவில் தனு சார் சொல்லியிருப்பார், வெள்ளை பேப்பரில் கருப்பு புள்ளி வச்சா எல்லாருக்கண்ணும் அந்த கருப்பு புள்ளியில் தான் வந்து இருக்கும், அப்படி இல்லாமல் அந்த ஒயிட் பேப்பரை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த ஒயிட் பேப்பர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்க, அதனால் அந்த சின்ன புள்ளியை மட்டும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்காம அந்த வெள்ளை பேப்பரை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதனால தான் இந்த ஒரு பழக்கம் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு பழக்கம். கிராட்டிடியூட் எழுதுறது, நன்றி உணர்வு எழுதுறது, ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு கூட ஒரு நன்றி எழுதலாங்க. அதே மாதிரி நமக்கு 3 நேரம் வந்து உணவு கிடைக்கிது இல்லைங்களா, எவ்வளோ பேர் வந்து அந்த 3 நேரம் உணவு கூட வந்து கிடைக்காம வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவோ விஷயங்களை இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே, நம்ம எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு உணர்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தோணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. முத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல இப்போ வந்து நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆரோக்கியமான வைத்திய முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அப்படி நம்ம கூட இந்த நேரத்தில் பனமரத்தப்பட்டியிலிருந்து ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி பாட்டி, குழந்தைங்களுக்கு அந்த வயிற்று வலி நிறைய காரணங்களால் வந்து வருங்க பாட்டி. அந்த ஒரு டைமில் அந்த குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை எப்படி சரி பண்ணுவீங்க பாட்டி?
7: வயிற்று வலி வந்துச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி, ஒரு டம்ளர் ஒரு 2 சங்கடை சுடுதண்ணி வெதுவதுன்னு வச்சு குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே ஊற்றி விடணும். ஜீரணம் ஆகாமல் இருக்கும், அதனால் 2 சங்கடை சுடுதண்ணி ஊற்றுனா ஜீரணம் ஆகிடும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து அடி வயிற்றுல தடவி குழந்தைங்களுக்கு அப்படியே லேசாக தடவி விட்டோம்னா அந்த வலியெல்லாம் குறைஞ்சி போயிடும். சூட்டு வலியாக இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும், சீக்கிரம் நல்லாயிடும், எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்லா சீக்கிரம் குணமாயிடும்.
6: கண்டிப்பாங்க பாட்டி. அதாவது குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா சுடுதண்ணி, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து வெளிப்படுத்த தெரியாது, ஓரளவுக்கு நல்லா பேசுகிற குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 5 வயசு அப்படின்னா ஒன்றாவதே போயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குழந்தைங்களும் சொல்லக்கூட மாட்டாங்க, அழுவ மட்டும்தான் செய்வாங்க. ஸோ அப்படி அவங்க குழந்தைங்களுக்கு வயிற்று வலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாட்டிக்கிட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுடுதண்ணி ஓரளவுக்கு வந்து கொடுப்போம், ஒரு கிளாஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ சுடுதண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு மட்டுமே இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா டைம்லேயுமே சுடுதண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லை, ஓரளவுக்கு லைட்டான மிதமான சூட்டில், மழை வரப்போ வெயில் அடிக்கிறப்போ மட்டும் இல்லைங்க, எல்லா டைமும் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாள் முழுக்க எனர்ஜியாக வந்து இருப்போம். குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சுடுதண்ணி வந்து கொடுக்கலாம், அதனால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். அதே நேரத்தில் எனர்ஜி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி நாள் முழுக்க சோர்வு இல்லாமல் ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ அதுக்கு சுடுதண்ணி வந்து ரொம்ப சிறந்ததுங்க. எதனால் அப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு விஷயத்தை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு ஹீட்டு தேவை. ஸோ நம்ம டைரெக்டாக அந்த ஹீட்டை வந்து சுடுதண்ணி மூலியமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எனர்ஜி நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சுடுதண்ணி எல்லாருமே குடிங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த நேரத்தில் உடற்பயிற்சியோட முக்கியத்துவமும் அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தோட முக்கியத்துவம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அதாவது உடற்பயிற்சி பண்ணுறவங்க அவங்களுடைய ஃபேட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு சரியான ஒரு உணவு தான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பழம், ஆங்கிலத்தில் இந்த பழத்தை சுகர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நம்ம தமிழில் இந்த பேரை சொன்னால் இந்த பழமா நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. சுகர் ஆப்பிளுக்கு தமிழில் வந்து சீதாப்பழங்க. நமக்கு வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இதில் வைட்டமின் சி, கால்சியம் சத்துக்கள், அதுக்கப்புறம் புரோட்டீன், கொழுப்பு, அதுக்கப்புறம் தாது உப்புக்கள், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள், இது மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் வந்திருக்கு. அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகளை தாயகமாக கொண்ட இந்த சீதாப்பழம் ஆசியாவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து கொண்டு வரப்படுதுங்க. மருத்துவ குணங்களை அதிகமாக இந்த சீதாப்பழம் கொண்டிருக்குங்க. இந்த சீதாப்பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் வலிமையாகும். அதே மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. எலும்பு பற்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரத்த ஓட்டம் சீராகும், நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி இதில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் சோர்வை வந்து நீக்கிடும். இப்போ உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறதே வந்து சோர்வு தான். கடையில் எழுந்திரிச்சதும் சோர்வாக இருந்தாங்க அப்படின்னா வேணாம், நாளைக்கு உடற்பயிற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த உடல் சோர்வை வந்து அகற்றும். அதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணதுக்கப்புறமும் சோர்வு அப்படின்றது இருக்கும், ஒரு டயர்ட்னஸ், இந்த சீதாப்பழம் வந்து அந்த சோர்வை வந்து நீக்குங்க, சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சீதாப்பழம் பார்த்திங்க அப்படின்னா யாரும் அமௌண்ட்டுக்கு கூட இது விற்க மாட்டாங்க, அப்படியே இலவசமாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பனானா கூட நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சீதாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அவங்க காட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்து அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க, விற்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எளிமையாக இந்த சீதாப்பழம் வந்து கிடைக்குங்க. அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள், புரோட்டீன் இருக்குங்க, இரும்பு சத்து இருக்குங்க, மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின்கள், குளோரோபில் போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குங்க. அதனால் இந்த சீதாப்பழம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக வந்து சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி டெக் குரு நிகழ்ச்சியை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க, டெக் குரு நிகழ்ச்சியில் என்னென்ன கேட்பீங்க அப்படிங்கறது ஐடியா இல்லை அப்படின்னா அதை குத்தி கொஞ்சம் நான் லைட்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிப்பீங்கள. டெக் குரு நிகழ்ச்சியில் பொதுவாகவே என்ன கேட்பீங்க அப்படிங்களா, என்ன மாதிரி விஷயங்கள் கேட்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களே, தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி தான் கேட்க போறீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இதுவாக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எப்படி இன்னும் ஸ்மார்ட்டாக மாற்றுறது, இப்போ இருக்க ஏஐ உலகத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு, நமக்கு என்னென்ன கேஜெட்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களோட அறிவுரைகளும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது. நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி அப்டேட்ஸ் காத்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இதனை தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக ஒரு சமையான ஒரு வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் உங்களோட கண்டென்ட்டில் அதிகமாக வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஸ்டப்ஸ்லாம் இல்லை, கேமரா இந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜ்லாம் உங்களால் எடுக்க முடியல, நீங்களுக்கு உங்களோட கண்டென்ட் கிரியேஷன் வீடியோவில் ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ்னா என்னது பார்க்கற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் கண்டென்ட்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று தேவைப்படுது. அந்த வீடியோ வந்து எந்த வீடியோ வேணாலும் இருக்கலாம், ஒரு மரத்தோட வீடியோவாக இருக்கலாம், ஒரு கார் ஓட்டுற மாதிரி வீடியோவாக இருக்கலாம், அது உங்களால் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு இந்த மாதிரி நெட்டில் தேடுவீங்க, இந்த மாதிரி எனக்கு கார் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்ட்டு அங்கே நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த நிறைய வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதில் இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜஸில் அவங்களே வந்து ஒரு சில இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லைசன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதனால் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும், உங்களால் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில வெப்சைட்டுலாம் நீங்கள் அதை பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில வெப்சைட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கனால நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற வெப்சைட் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது, நம்மளால் நிறைய வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜ் வேணும்னாலும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா MAZWAI.com அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். மஸ்வாய் அப்படிங்கிறது தான் இந்த பெயர். இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உள்ளேயே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே வந்து ப்ரௌஸ் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் வந்து எல்லாமே ஒரே வெப்சைட்டில் வேணும், ஒரே இடத்துல வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் என்னென்ன மாதிரியான ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும், ட்ரோன் ஷாட் வேணும், இல்லை நார்மல் ஷாட் வேணும், இல்லை சூரியன் மறையிற மாதிரி, மக்கள் நடமாடுற மாதிரி, இல்லை ஆறு டிராஃபிக்கு, இந்த மாதிரி எதை பற்றி வேணாலும் உங்களால் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இதில் ஹேண்ட் பிக்டு வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஹேண்ட் பிக்டு வீடியோஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ வந்து ரொம்ப ப்ராப்பரெலாம் இருக்காது, ஏதோ ஏனோ தானோன்னு எடுத்து அது பாட்டுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது, எந்த வீடியோ நீட்டாக சூப்பராக அழகாக இருக்கும் அந்த வீடியோஸ் மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும், உங்களால் அந்த வீடியோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சிம்பிள் அண்ட் சேஃப் லைசன்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸும் இல்லை, ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வெப்சைட் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8.

0: மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 முதல் 1:30 வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள், தொடர்புக்கு 7200670655 9444227273.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து,

0: இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய பேரு. இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக ஒரு நதியாக ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள் நவரத்தினங்கள் இந்த மாதிரி புஷ்பராகம் டோபாஸ் அப்புறம் கார்னெட் இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசிவம்.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர
0: அது ஒண்ணுலடா அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்
0: அது கூட பரவாயில்லாம் இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க என்னதான் சொல்ல வர
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற என்ன சோனடா சொல்றாங்க
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே இது பாக்கிறோம் கூட ஜாலியா பேசிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம மக்களே நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் நிறைய அப்டேட் சொல்றேன் அது எல்லாமே நீங்க நல்லாவே கேட்குறீங்க அதை கேட்டு நீங்க யூஸ் பண்ணி பாக்குறீங்களா அப்படி யூஸ் பண்ணி பாக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா இருக்கா பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கறத நீங்க எங்கிட்ட சொன்னாதான் அடுத்த டைம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும் உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படிங்கிறப்ப திவாகர் நீங்க சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன் திவாகர் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்ல திவாகர் நீங்க சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு அது செட் ஆகல வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் நீங்க எந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் எங்களாலையும் உங்களுக்கு சொல்ல முடியும் மக்களே இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்குமே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும் தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பாட்டு தான் நீங்க எல்லா டைமும் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பணும் இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்புங்க அனுப்புறப்ப மக்களே மறக்காம பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அது இல்லாம யார் எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து வாக்கறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மார்க்கெட்டில் புதுசு அப்டேட் தான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த மார்க்கெட்டில் புதுசு சூப்பரான அப்டேட் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செமையான ஸ்மார்ட் போன் தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் அதாவது ஒரு 50,000 நீங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுக்கு போகலாம் சரி ரொம்ப நேரம் தாமதிக்காம இந்த ஸ்மார்ட் போனோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிடவா இந்த ஸ்மார்ட் போனோட பெயர் என்னன்னா விவோ நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்க V40 அப்படிங்கிறது அதோட பேரு மாடல் நேம் அதுலயுமே வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு V40 Pro அதுதான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த V40 Pro என்னென்ன சூப்பரான ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சிருக்கு என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த ஃபோனில் இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் அதை பார்த்துருக்கேன் இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபோனோட கேமரா தான் ஃபோனோட கேமரா அப்படிங்கிறப்பயே அதோட குவாலிட்டியும் சரி அதோட கிளாரிட்டியும் சரி செமையாக இருக்கும் இந்த ஃபோனில் மொத்தமாக 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க பின்னாடி சூப்பராக இருக்கும் அது வந்து சோனி IMX816 அப்படிங்கிற ஒரு கேமரா இது அதுலேயுமே டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம் 2X ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் 50X வரைக்குமே டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும் உங்களால் 50X வரைக்குமே ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து மொத்தமாக 3 கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க அந்த 3 கேமராவுமே வந்து 50 MP கொடுத்துருக்காங்க மூணுமே வந்து சூப்பரான ஒரு கிளாரிட்டியோட இருக்க ஒரு கேமரா அது மட்டும் இல்லாமல் முன்னாடி குட்டியாக ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அந்த செல்ஃபி கேமராவுமே 50 MP கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் அந்த செல்ஃபி கேமராவில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கூட இருக்குது கேமராவை தாண்டி இன்னும் இந்த ஃபோனில் அட்டகாசமாக இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு ப்ரூஃபோடு வருது இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட வருது நீங்கள் வந்து அப் டு ஒரு 30 நிமிஷம் வரைக்குமே உங்களுக்கு அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆகும் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அதாவது 1.5 அதாவது 1.5 மீட்டருக்குள்ளே நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வரைக்குமே தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே பிடிக்காது இதையெல்லாம் தாண்டி இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5500 mAh கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேட்டரி தான் இது அது மட்டும் இல்லாமல் 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது அதனால் டக்குன்னு வந்து சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு கொஞ்சம் இதையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேம் தான் 8GB ரேம் தான் இருக்குது. இதுலேயே வந்து 16GB வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விவோ V40 Pro அப்படிங்கிற மொபைலோட தற்போதைய விலை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 49,999 ரூபாயாக இருக்குது. இது ஒரு சில வெப்சைட்டில் ரேட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகரையும் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
2: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
2: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம்

பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தூய்மை என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்ப தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். இது எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற யூபிஐ பேமெண்டோட ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த யூபிஐ பேமெண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே யூபிஐ பேமெண்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த யூபிஐ பேமெண்ட் அப்படிங்கறதே வந்து நம்ம கையில காசு எடுத்துட்டு போறதுக்கு பதிலா நம்ம கிட்ட தான் போன் இருக்குல்ல அப்படிங்கிற தைரியத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு யூபிஐ ஆப் பயன்படுத்துவோம்ல. அந்த யூபிஐ ஆப்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க யூஸ் பண்றதுக்காக புதுசு புதுசா அவங்க நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல. நாம யூபிஐ ஆப் எதுக்கு யூஸ் பண்றோம்? போறோம், ஸ்கேன் பண்றோம், பேமெண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை போடுறோம், பின் நம்பர் போடுறோம், பே பண்றோம், வந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி எனக்கு வேற என்ன இருக்கு அந்த ஆப்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா உங்க யூபிஐ ஆப்லயுமே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறது தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு நான் பேடிஎம் அப்படிங்கிற ஒரு யூபிஐ ஆப்ல இருக்க ஒரு செமையான ஃபியூச்சர் பத்தி தான் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிளிட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பிளிட் பில் அப்படிங்கிறது என்ன இதுவாக்காரு, எதுக்காக இது அங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாரும் படத்துக்கு போறீங்க அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட காசு இல்லை, உங்ககிட்ட காசு இல்லை, அப்போ இல்லை சம்திங் உங்களால் அவங்ககிட்ட காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப உங்களுக்காக ஒரு 3 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பணம் அனுப்புகிறாங்க, இல்லை 4 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு பணம் போட்டுக்கிறாங்க. அப்படி 4 பேரும் சேர்ந்து 1000 ரூபா போடுறாங்க. ஆளுக்கு 250 ரூபா போட்டு உங்களுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. அந்த 4 பேர்த்துக்குமே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க யூபிஐ மூலியமா நீங்க பேமெண்ட் அனுப்புறீங்க. அப்படி பேமெண்ட் அனுப்புறப்ப 4 பேத்துக்குமே 250 அனுப்புறதுக்கு பதிலா இந்த ஸ்பிளிட் பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க 4 பேத்துக்குமே 250 ரூபா ஒரே டைம் பின் நம்பர் போட்டு உங்களால் அனுப்ப முடியும். அது எப்படி அப்படிங்கிறதா இப்ப நான் சொல்ல போறேன். இதுக்கு நீங்க பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓபன் பண்ண உடனே அங்க உங்களுக்கு ஸ்கேன் பே, அதுக்கப்புறம் மொபைலுக்கு அனுப்பணுமா, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்படியே அதுக்கு அடுத்த லைன் பாத்தீங்கன்னா ஓரமா ஆல் யூபிஐ சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கு அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இருக்கும் ஸ்பிளிட் பில் அப்படிங்கிறது, அதை தொட்டுக்கோங்க. அந்த ஸ்பிளிட் பில்லை தொட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பேமெண்ட்டை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ பேமெண்ட்டை ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது காட்டும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து எனக்கு 1000 ரூபா போட்டாங்க, அதனால் நான் 1000 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை அங்கே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது கொடுக்கணும் கொடுக்காமையும் இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் நேம் யூபிஐ ஐடி ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ 4 பேர் சேர்ந்து அமௌண்ட் கொடுத்தாங்க, அதனால் நான் 4 பேர்த்தோட பேருமே செலக்ட் பண்ணுறேன். 4 பேர்த்தோட பேரும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா அந்த 1000 ரூபா எத்தனை பேருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத அங்கே ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிறதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ இதில் 4 பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அவங்க பேர் சைடில் அமௌண்ட் வரும், எவ்வளோ அப்படிங்கிறத அவங்களே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பேடிஎம் ஆப்பை ஸ்பிளிட் பண்ணிடும். இல்லை நீங்கள் இவர் வந்து 100 ரூபா கொடுத்தாரு, அவர் 350 ரூபா கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த அமௌண்ட்டையுமே எடிட் பண்ணி கிரியேட்ட குரூப் கொடுத்து உங்களால் உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும், உங்களோட பில்லை ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி அனுப்புறது பேடிஎம்ல. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதனை தொடர்ந்து இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன விஷயம் சொல்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன ஒரு அருமையான விஷயத்த கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நீங்க கேட்கற இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் விஷயம் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் ரொம்பவே முக்கியம். நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் கருத்துக்கள் அனுப்பணுமா, பாடலுக்கெல்லாம் கருத்துக்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிலாம் இல்லை. நீங்கள் சோனா எஃப்எம்ல ஏதோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். நீங்கள் அதோட கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் பாடல் பெயர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அப்படின்னு ஒன்னே. எந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் கேட்குறீங்களா? உங்களுக்கு டிவியோட மெயின்டெனன்ஸ் கேட்டிருப்பீங்க, லேப்டாப்போட மெயின்டெனன்ஸ் கேட்டிருப்பீங்க, மொபைலோட மெயின்டெனன்ஸுமே கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆப்புக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதை கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. அது கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இந்த ஆப் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்போட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்போட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப்பில் தான் காலையில் குட் மார்னிங் அனுப்புறது, நைட்டு குட் நைட் அனுப்புறது, வீடியோ கால் பண்ணுறது, வாய்ஸ் கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைல் ஷேர் பண்ணணும்னா 2 GB வரைக்கும் ஷேர் பண்ணுறதுக்கான வசதிகள் கொடுத்துருக்காங்க. அதை பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப நம்ம பல விஷயங்கள் நம்மளோட டேட்டாஸ் இதில் ஷேர் பண்ணுறப்ப அதுவும் சேஃபாக இருக்கணும்னு நம்ம நினைக்கணும்ல. சரி, இதுக்கு என்ன தான் திவாகர் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதை நம்ம கரெக்டாக சேஃபாக பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை நம்ம கரெக்டாக சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்போ சொல்ல போகிறேன். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இப்போ வாட்ஸ்அப்பை நம்ம சேஃபாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் லாக் போட்டு வைக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு எதுக்குப்பா லாக்கு, இதுக்காக நான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு லாக்கு போட்டு இதுக்கு ஒரு லாக்கு போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதெல்லாம் நான் போட்டு வைக்காமே இருந்தால் அப்படியே இருந்துட்டு போட்டு யார் பார்க்குறேன் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் ஒரு ஆப் லாக் தான் டவுன்லோட் பண்ணி இதுக்கு லாக் போட்டு வைக்கணும் அப்படின்னு இல்லை, இதுக்கு இன்பில்ட்டாகவே வாட்ஸ்அப்லேயே நமக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அந்த லாக் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படியா, இந்த லாக் எனக்கு தெரியாது, இந்த ஆப் லாக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே வாட்ஸ்அப்பில் இருக்க செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா, மேலே அந்த வாட்ஸ்அப் முகப்பிலேயே வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே மேலே 3 dots இருக்கும் டாப் ரைட் கார்னரில், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸை தொட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரைவசிக்குள்ளே போய்க்கணும். ப்ரைவசிக்குள்ளே பார்த்தீங்க அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஆப் லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப் லாக்கை தான் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க போகிறீங்க. இந்த ஆப் லாக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக வந்து நீங்கள் தனியாக பாஸ்வேர்டு பேட்டர்ன்லாம் போட்டு வைக்க முடியாது. ஆல்ரெடி உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு தான் இதுக்கும் செட் ஆகும். அதனால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்களோ அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு நான் மறந்து போயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ப்ரைவசிக்குள்ளே இந்த ஆப் லாக்கை ஆன் பண்ணி டிசேபிள்டு அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளேயே இருக்க ஆப் லாக்கை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் பத்திரமா சேஃபாக பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை சோனா எஃப்எம்மோட 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: அதற்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரிமீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

நம்மள நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப்ல ரொம்ப ஆசைப்பட்டோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோ ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருப்போம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா, அதாவது நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கிய பொருளை வாங்கின கொஞ்ச நாள்லயே தொலைச்சிருக்கிறீங்களா? அப்படி தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, வாங்கின கொஞ்ச நாள்லயே அந்த பொருளை தொலைச்சிருக்கிறீங்களா? அப்படி தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க, சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்க, நம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம சேலம்ல இப்போது நிறைய நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் போதும் கேள்விப்படும் போதும், வா சூப்பர், இல்லை நம்ம சேலம்ல எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்துருந்தது. ஸோ நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருந்தாலும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படின்னா அந்த குழந்தை திருமணங்கள்லாம் நடக்குது இல்லை, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருந்தாங்க. ஸோ போன வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட சேலத்தில் 350 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதாவது குழந்தை திருமணத்தை எப்படி எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை 350 இடங்களில் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் கேட்கும் போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொருளை வாங்கின கொஞ்ச நாள்லேயே தொலைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சேலம் மக்களே, உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ரெண்டு விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ் பண்ணாமல் கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நீங்கள் இப்போது சேலத்திலிருந்து கருப்பூர் சைடு, ஓமலூர் சைடு, மேச்சேரி சைடெலாம் போகிறீங்க, இல்லைன்னா அங்கேருந்து சேலம் வரீங்க அப்படின்னா குறுக்க கருப்பூர் டோல்கேட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வழியில் நீங்கள் போகிறீங்க வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அங்கே இப்போது கரண்ட்டில் செம்ம டிராஃபிக்காக வந்து இருக்குது, வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படியே லாங்காக வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த வழியில் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க. பார்த்து பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிராஃபிக் அப்படின்றது கொஞ்சம் ஹெவியாகவே வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நம்ம சேலத்தில் வந்து நடந்திருக்குங்க. அது இப்போது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, சேலம் அந்த மேட்டூர் காவேரி கரை இருக்குல்ல, அங்கே நம்ம தொழில் துறை வந்து கடந்த 3 மாதமாக அகலாராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போது ஒரு சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3600 ஆண்டு பழமையான மனித எலும்பு கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு மிகப்பெரிய இரும்பு கத்திகள் அப்புறம் பானைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் இது சம்மந்தமான அந்த ரிசர்ச் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் அங்கே வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் டேஸில் தெரிஞ்சுக்கலாம். நிஜமாலுமே இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஆத்தங்கரை ஓரத்தில், அதாவது நம்ம சேலமில் இருக்கிற மேட்டூர் காவேரி கரை ஓரத்தில் இந்த விஷயங்கள்லாம் வெளிவருது அப்படின்னா என்ன மாதிரியான நாகரிகம் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளுமே எதிர்பார்க்கலாம். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஒரு சில பொருட்களை ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம், ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின பொருளை வாங்கின கொஞ்ச நாள்லேயே தொலைச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிருக்கிறீங்களா? அப்படி தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் வந்து ஜாலியாக பேசலாம். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: கமிஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக UPSC சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள், தொடர்புக்கு 7200670655 9444227273.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்க. அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கின பொருளை நீங்கள் வாங்கின கொஞ்ச நாள்லேயே தொலைச்சிருக்கிறீங்களா? அப்படி தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ யார் அவங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாலக்காப்பட்டியில இருந்து பேசுறேன்.
4: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
5: நல்லா இருக்கேன் சாமி.
4: ஓகே ஓகே ஓகே.
5: சரி, எனக்கு என்ன
4: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு சில பொருட்களை வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கின பொருளை நீங்க வாங்கின கொஞ்ச நாள்லயே தொலைச்சிருக்கீங்களா?
5: ரொம்ப நாளா அப்புறம் எல்லாரும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பிரெயின் பண்ணி கடைசியா கேஸ் வாங்கினேன், அடுப்பு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா மிக்சி இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்னா வாங்கினேன். அப்ப மிக்சி வாங்கும் போது ஜார் யாராவது கேட்பாங்க, சிரட்டு கொடுப்பேன். அப்புறம் கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கடைசியா அந்த புட்டி ஜாரு வேறு இருக்குல்ல, புட்டி ஜாரு எனக்கு வரவே இல்லை. யார்த்தோ கொடுத்தேன், கொடுப்பாங்க வாங்குவேன், கொடுப்பாங்க வாங்குவேன், இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கோம். எனக்கு வரவே இல்லை. சரி, நான் ஒண்ணு புதுசா வாங்கிட்டேன். இருந்தாலும் அதே மாதிரி புக்கு ஒண்ணு அப்படித்தான், ஓலைச்சுவடிங்கிற ஒரு புக்கு, ஓலைச்சுவடின்னு புக்கு இருக்குது. அந்த புக்கு நல்லா இருக்கும். அதுல ஒவ்வொரு ஐதீகமும் எதுக்கு என்னத்துக்காக செய்யறாங்க அப்படின்ட்டு, இப்ப கல்யாணம் பண்ண போது என்னது, அப்புறம் ஒரு கிரகப்பிரவேசம் போது என்னது, எப்படி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது பெரிய புக்கா இருக்கும். அப்புறம் அப்போ ஒவ்வொரு பைக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி மாதிரி வாங்க கொடுத்தேன். மறுபடியும் எனக்கு இன்னும் கூட வரல. நானும் அது ஒருத்தருக்கு கொடுத்தவங்கள்ட்ட கேட்டா அவங்க வாங்கிட்டு போனாங்க. ஒரு 5-6 தலை மாறி போச்சு. அப்புறம் அதனால இன்னும் கூட வந்து சேரல. இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆசையா தான் வாங்கினேன், ஆனா என் கைக்கு இன்னும் வரல.
4: ஓகே, வாங்கிட்டு போயிட்டு திருப்பி தரலீங்களா?
5: ஆமா,
4: போயிடும். ரொம்ப சூப்பரா
5: இருக்கும். புக்குகள்லாம் வாங்குவேன், வாங்கி படிப்பேன். இப்ப கொஞ்சம் ஹை எஃபெக்ட் வந்துருச்சு. இருந்தாலும் கண்ணாடியை போட்டுட்டு இந்த சூரிய வெளிச்சத்துல உட்காந்து படிச்சுதான் தீருவேன். அப்படித்தான் இருக்கும்.
4: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. இப்போ தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒரு புக்கு ஆசாசியா வாங்கினேன், அது வந்துட்டு தொலைச்சிட்டேன், வாங்கினாங்க திருப்பி தரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளோட லைஃப்லயுமே, நம்ம ஒரு சில பொருட்களை ரொம்பவே ஆசையா வாங்கியிருப்போம், வாங்கி கொஞ்ச நாள்லயே அது வந்து தொலைச்சிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட நீங்க ரொம்பவே ஆசையா வாங்கி தொலைச்ச பொருள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க. நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, அதை கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இப்போ ஒரு சிலர்லாம் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட கொடுத்துருக்கிற போக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம என்ன ஆஃபீஸுக்கு வேலையை செய்ய போகிறோம், வேலை செய்ய போகிற மாதிரி நடிகை தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மைண்ட் செட்லேயும் ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு டேட்டாவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு டேட்டா அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனி ஒரு டேட்டாவை வெளியிடுறாங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்சிலாம் இருக்காங்கல்ல, அவங்க 80% ஆஃப் ஜென்சியில் வேலை செஞ்சு முடித்தாலும் அவங்க வந்துட்டு வேலை செய்கிற மாதிரியே தான் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது சாஃப்ட்வேர் அடிக்கடி ஓப்பன் பண்ணுறது, மவுஸ் அடிக்கடி கிளிக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய டேபை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டாலுமே வேலை செய்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு டேட்டாவை எதை வச்சு தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து தெரியல. ஸோ நீங்கள் ஒர்க்கெலாம் வந்து போகிறீங்க, ஐடி ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க ஆஃபீஸில், அதாவது இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்லை கொடுக்குற ஒர்க்கை டெடிக்கேட்டடாக பண்ணி முடிச்சிருவீங்களா அப்படின்றது என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாம் அப்படியே வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கின பொருளை வாங்கி கொஞ்ச நாள்லேயே நீங்கள் தொலைச்சிருக்கிறீங்களா? அப்படி தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதையுமே என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

இப்போ நிறைய விஷயங்கள்லாம் செயற்கையாக உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்தை இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. அது சமூக வலைதளங்களில் செம்ம பேசப்பொருளாக போயிட்டு இருக்கு. எப்படிங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயங்கரமாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன விஷயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போ என்னத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் இருக்குல்ல, ராஜஸ்தானில் 50 லட்சம் மக்களுக்கு குடிநீர் உருவாக்குற மாதிரி, குடிநீரை தர மாதிரி தார் பாலைவனத்தில் ஒரு பெரிய செயற்கையான ஏரியை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ஏரியை உருவாக்க எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட 242 கோடி ரூபாய் செலவு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியோட நீளம் அப்படின்றது 28 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஏரியோட அகலம் வந்து 32 அடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியில் எவ்வளோ தண்ணியை சேமித்து வைக்க முடியும் அப்படின்னா, 1.41 பில்லியன் லிட்டர் கொள்முதல் இருக்கிற தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிஜமாக இந்த ராஜஸ்தான் சுற்றி இருக்கிற மக்களுக்கு, பாலைவனத்தில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு செயற்கை ஏரி அப்படின்றது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குங்க. அதில் எந்தவித ஆட்சேபனையும் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த பொருளை வாங்கின உடனே எங்கேயாவது தொலைச்சிருக்கிறீங்களா? அப்படி தொலைச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். இப்போது அடுத்தடுத்து சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

இப்போ நம்மளை சுத்தி இந்த உலகத்துல நாம இருக்கிற இடத்த சுத்தி நிறைய நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தாங்க வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றுனா நம்ம கேள்விப்படும் போது என்னங்க இப்பெல்லாம் நடக்குமோ, இப்பெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர வியப்பா பார்ப்போம். ஸோ இன்னைக்கும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு ஆச்சரியமான விஷயத்த தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒருத்தர் ஒரு ஏர்போர்ட் 18 வருஷமா அங்கேயே தங்கி அங்கேயே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல நிஜமாலுமே நடந்திருக்கு. சோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஈரானை சேர்ந்தவர் தான் மைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 1988 ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு வராருங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்த இடத்துல அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தொலைஞ்சிருச்சு. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் தொலைஞ்சதுனால அவரால் அஃபீஷியலாக ஏர்போர்ட்டுக்குள்ளே, அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டுக்குள்ளேயும் போக முடில, ஏர்போர்ட் விட்டு வெளியும் வந்து போக முடில, வேறு எந்த கண்ட்ரிக்கும் அவரால் போக முடில. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டில் பெரிய டெர்மினல்லாம் இருக்குல்ல, அதாவது நிறைய பயணிகள்லாம் வந்து போகிற இடம், அந்த இடத்துல அவர் பாட்டுக்கு 18 வருஷம் தங்கியிருக்கிறாரு. அதாவது 1988 2006 வரைக்கும் அந்த டெர்மினல்லே சாப்பிட்டு தூங்கி அங்கேயே தங்கியிருக்கிறாரு. ஸோ இவரோட அந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணி தி டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹாலிவுட் படத்தையே வந்து எடுத்துருக்கிறாங்க. அந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஹிட் ஆயிருந்தது. இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்குமே வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அது ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு மனுஷன் 18 வருஷமாக தங்கியிருக்கிறாரா, தங்கி சாப்பிட்டுருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே பயங்கர ஆச்சரியமாக வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் எது, வாங்கின உடனே அதை தொலைச்சிருக்கிறீங்களா? அப்படி வாங்கின பொருளை நீங்கள் தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: இன்ஸ்டிடியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் ஜூலை 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 7200670655 9444227273.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண் முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: கோதாவரி, அந்த ஆயுதத்தை
7: எடு.
8: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன், நம்ம எந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பொருளை ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க. அப்படி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கின பொருளை நீங்கள் வாங்கின உடனே தொலைச்சிருக்கிறீங்களா அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது அடுத்ததான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, சென்னையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பிரபலமான காலேஜில் ஜாப் ஃபேர் வந்து போட்டிருக்காங்க, அதாவது வேலை வாய்ப்பு முகாமை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேலை வாய்ப்பு முகாமில், இப்போ வேலை வாய்ப்பு முகாம்னா எத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனாயிரம் பேருக்கு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு வேலை வாய்ப்பு முகாமில் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இத்தனை பேருக்கா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பயங்கரமாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு நிலைமையில் ஒருத்தர் ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு சமூக வலைத்தளங்களில். அந்த ஒரு போஸ்ட் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ யார் அவர், அப்படி என்ன போஸ்ட் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் 19 வருஷமாக ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. இப்போ கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க, அவருமே வந்து 40,000 ரூபாய் சம்பளம் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கிற அந்த நிலைமையிலுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் டாக்ஸி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனால அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு அந்த துறையில் அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடில. அதனால் 19 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த ஒரு துறையிலிருந்து நான் விலகிக்கிறேன். கை நிறைய சம்பளம் வர்றது எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறோம், நான் பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்க

பண்ணணும் அப்படின்றதுனால நான் டாக்ஸி ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த சமூக வலைத்தளங்களில் வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதிவுகளும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எனக்கு வேலை பிடிக்கல, என்னோட வேலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வரவங்களை பற்றியும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பிடிச்ச வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை கிடைச்ச வேலை பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். அடுத்ததான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், சாப்பிட்டியா?
2: இல்லடா.
1: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
2: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
1: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
2: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
1: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
2: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
1: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
3: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிவுகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இங்கே ஒருத்தர் தன்னோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சதுனாலே அவர் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருள் ஆகிட்டாரு. ஸோ யார் அவர், அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்கல்ல, இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் எதுக்காக காசை ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமான செலவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கல்யாண டைமில் தாங்க. ஒரு சிலர்லாம் வாழ்க்கையில் ஒரு டைம் தான் கல்யாணம் பண்றோம் அப்படின்றதுனால கல்யாணத்துக்கு அதிகமான செலவுகள்லாம் பண்றாங்க. குறைஞ்சது 15 லட்சம் ரூபா கல்யாணத்துக்கு செலவு பண்ணா இப்பயுமே நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ பயங்கர ஆடம்பரமா கல்யாணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா கல்யாணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கல்யாணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அதிக பணம் செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வா மாறிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லாங்க. இந்த நிலையில மத்திய பிரதேசத்துல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா தன்னோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனாலேயே அவரு சமூக வலைத்தளங்கள்ல சம பேசு பொருள் ஆயிட்டாரு. ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர், அவருக்கு 14 பசங்க இருக்கிறாங்க. அந்த 14 பசங்களையுமே ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. எதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இல்லை எங்களால் வந்து கல்யாண செலவை தாங்க முடியாது, இப்போ நான் 14 பசங்களுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா கல்யாணத்தில் அந்த வரப்போகிற அந்த காசு வந்து கொஞ்சம் மிச்சமாகும், அது மட்டும் இல்லாமல் நிறைய செலவை என்னால் குறைக்க முடியும் அப்படின்றதுனால ஒருத்தர் 14 பசங்களுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. இவர் தான் பா ரியல் பட்ஜெட் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை பற்றி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவரும் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கல்யாணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால சாப்பாட்டுக்கு அதிகமான காசு, அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷனுக்கு அதிகமான காசுலாம் நான் செலவு பண்ண விரும்பல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் வந்து பேச போறாருங்க. ஸோ யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சங்ககிரி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சதீஷ் பிரதர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரதர். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து சொல்லி என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 3 மாசம் வரைக்கும் நான் என்ன கண்டென்ட் போட்டாலும் வியூஸே போகல, ரீச்சே கிடைக்கல, ஃபாலோவர்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க ஃபேஸ் பண்ண மாதிரி நிறைய புது புது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் மெனக்கெட்டு வீடியோஸ்லாம் போட்டாலும் கண்டென்ட்லாம் போட்டாலும் ஃபாலோவர்ஸ் வந்து வரமாட்டாங்க, வியூஸ் வந்து பெருசாக போகாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றீங்க பிரதர். அட்வைஸ்
6: வந்து பாத்தீங்கன்னா, எதையுமே ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா விடக்கூடாது. தொடர்ந்து வந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதோட பலன் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். அதனால வந்து அதை வந்து என்னைக்கு விட்டுறக்கூடாது. நான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இதே மாதிரிதான் அப்படி நிறைய பேரு. ஆனா நிறைய பேஜ் வந்து விட்டுறாங்க, அந்த ஒரு இதனாலயே விட்டுறாங்க. பெருசா ரீச் ஆக மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் அதை வந்து தவிர்த்துட்டு இன்னும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க.
2: ஓகே ஓகே பிரதர். இப்போ நம்ம சதீஷ் பிரதர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பெருசா வியூஸ் வந்து கிடைக்காது, இல்லைன்னா ஃபாலோவர்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க உங்களோட அந்த வீடியோ போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்க ரெகுலரா கண்டென்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க உங்களோட பேஜ்ல. அது கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ரீச் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு சிலருக்கு 10 நாள்ல பெரிய பூம் வந்து கிடைச்சிருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு 2-3 மாசத்துல கிடைச்சிருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர ஆனா உங்களுக்கான ரீச் இருக்குல்ல, அது கிடைக்காம இருக்காது. ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க பண்ணும், கண்டினியூஸா வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச் வந்து கேரண்டிங்க. நீங்க தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம சதீஷ் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: love.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: லேசா லேசா
3: லேசா லேசா.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நாம் இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரான சதீஷ் பிரதர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. இவர் சங்ககிரி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் சங்ககிரியில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருப்பார் அப்படின்னா, சங்ககிரியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மெயினாக நடக்குது அதெல்லாம் வந்து எப்படி எப்படி மக்கள்கிட்ட புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியான கண்டென்ட்டை போட்டுட்ருப்பாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிகிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களுமே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரதர். நீங்கள் லாஸ்ட்டாகவே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதாவது புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரதர், இப்போது புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா வந்து போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தப்பான இன்ஃப்ளூயன்ஸர் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கிற சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அது என்ன உண்மையா இருந்தாலும் சரி, அது என்னன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு போகணும் ப்ரோ. ஏன்னா அதனாலயே நமக்கு நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்புறம் நிறைய காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து போக போக தான் எங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஆனா யூடியூப் அளவுக்கு இல்லைங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இது பண்ணிருக்காங்க. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க. த்ரீ டைம் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சேனலே வந்து இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி தெளிவா போட்டாங்கன்னா நல்லா ரீச் பண்ணலாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற கண்டென்ட்டை இருக்கிற மாதிரியே வந்து போட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க நெகட்டிவிட்டிஸான கண்டென்ட்லாம் போடும் பொழுது, இல்லைன்னா இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை நீங்க எடுத்து போடும் பொழுது அந்த சோசியல் மீடியா பேஜஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே வந்து இருக்கு. ஸோ அதையுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் மட்டும் வந்து போடுங்க. இப்போ சோசியல் மீடியால ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நெகட்டிவிட்டியா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த மாதிரியான ரீச்லாம் வந்து கிடைக்கும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க, இது வந்துட்டு ஒரு நெகட்டிவான பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆடியன்ஸோட சப்போர்ட் அதுக்கு மேலே வந்து இருக்காதுங்க. ஸோ இதையுமே நீங்க எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: எப்பவுமே சமைக்காத ஒரு பொண்ணு திடீர்னு சமைக்க ஆரம்பிச்சா பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பிக்குது. இது ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்ததுனால தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். அதாவது ஒரு பொண்ணு கரண்டியை பிடிச்சா உடனே அவங்க வந்து கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் ஏன் சுலபமா முடிவு பண்ண ஆரம்பிச்சிருது, அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில போய் நிறைய விஷயங்கள் பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சி உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோ இன்னைக்கு நாள் மாலை வேளை, வெயில் ரொம்ப அதிகமா கொளுத்திட்டு இருந்த நேரம், வெயில் அதிகமா கொளுத்தி இப்போ ஓரளவுக்கு தணிஞ்சிருக்கு. ஆனா அந்த ஹீட் அப்படின்றது அதிகமா இருக்கு. அந்த ஹீட்டோட ஹீட்டாவே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா சமையல் கட்டில ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த ஹீட்லயும். அதே நேரத்துல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல பெண்களா இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787710178 என்ற நம்பருக்கு தான் கால் பண்ணி நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு சமைக்கிறதுக்கு கரண்டி எடுத்தா உடனே வந்து அந்த பொண்ணு உடனே திருமணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏன் இந்த சமூகம் ரொம்ப சுலபமா முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. அந்த கேள்விக்கு மறக்காம 9787710178 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்ம ஒரு பழக்கத்தை கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்ல ஆண்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லையே பையன் பொறுப்பா நடத்துக்கிறானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே வந்து லேட்டா எந்திரிக்கிற ஒருத்தன் திடீர்னு அதிகாலையில் எழுந்திருச்சு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா, ஆஹா பையன் என்னது இது சம்திங் ராங், ஏதோ வந்து உள்ளுக்குள்ள பூந்துருச்சா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். சோ இது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த சமூகம் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட தான் பார்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பவுமே சமையலறை பக்கம் போகாம இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கரண்டியை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கூட தெரியாம இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு ஆசைப்பட்டு ஒரு சோசியல் மீடியால ஏதாவது ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சரி நம்ம வீட்டிலேயே சமைக்க ஆரம்பிக்கலாம், ஏன் நம்ம போய் அம்மாவை கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சா அப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு சமைக்கிறதுக்கு பின்னாடி அவங்களோட பசியோ அவங்களோட தனிப்பட்ட ஆர்வமோ இல்ல ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆசையோ இதெல்லாம் இருக்கவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு திடீர்னு வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுடைய முதல் கண்ணோட்டமே வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. இது ஒவ்வொரு பொண்ணுமே வந்து இந்த மாதிரி சமையல் கட்டுக்கு போனா இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கும் போது அவங்க வந்து அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும், இந்த கேள்வியை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். வீரர்களே என்ன கேள்வி அப்படின்னா, எப்பவுமே சமைக்காத ஒரு பொண்ணு என்னைக்காவது ஆசைப்பட்டு சமைக்க போனா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு போல பொண்ணு அப்படின்னு சொல்றது ஏன் வழக்கமா இருக்கு அப்படின்றதா இன்னைக்கான கேள்வி. அதை பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787710178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேரடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மிஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 7200670655 9444227273.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில்

0: வந்து போக வச்சிருந்துங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராமசுப்ரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்ரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்ரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இந்த விளையாட்டு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. உலக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் யாரும் பண்ணாத ஒரு சாதனையை, இது நாள் வரைக்கும் எந்த பெண்களும் இந்த உலகத்தில் எந்த பெண்களும் பண்ணாத ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்காரு நான், ராஜ்குமார் நிகழ்ச்சியில். யாருமே பண்ணாத ஒரு சாதனையை நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கிராந்தி கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வரலாற்றில் சிறப்பு மிக்க இருக்கக்கூடிய மெக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லார்ட்ஸ் அப்படின்ற மைதானத்தில் ஒரு புகழ்பெற்ற மரப்பலகை அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. இந்த மரப்பலகை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச டெஸ்ட் போட்டி அப்படின்னா ஒரு நாள் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தும் பந்து வீச்சாளர் மட்டும்தான் இந்த போர்டில் வந்து இடம்பெற முடியும். இது சர்வதேச கிரிக்கெட் வீரர் வந்து அவங்களுடைய வாழ்நாள்ல இந்த மைதானத்துல கௌரவ பலகையில வந்து நம்மளோட பேர் இடம் பிடிச்சிடாதா அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் முறியடிச்சு கிராந்தி கவுட் வந்து இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? கிரிக்கெட் விளையாட்டுல வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மெக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தில் விளையாடுறது அப்படின்றது வந்து அனுபவம் மிக்க வீரர்களுக்கே வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கும். இந்த தருணத்துல உலகத்தரம் வாய்ந்த மைதானத்துல சர்வதேச போட்டிகளின் அதீத அழுத்தங்களையும் கடுமையான பந்துவீச்சு சவால்களையும் இவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. புகழ்பெற்ற ஜாபவான்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு வரலாற்று மைதானத்துல ஒரு இளம் வீராங்கனையா தன்னோட அசாத்திய பந்துவீச்சு திறமைய அந்த மைதானத்துல அந்த தனித்துவமான முத்திரையை பதிக்கிறது தான் வந்து இவங்களுடைய மாபெரும் சவாலா இருந்திருக்கு. அந்த சவால்களையும் கடந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்துல கௌரவ பலகையில அவங்களுடைய பெயர் வந்து இடம்பெறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குது. இது மூலியமா இந்த உலகத்தின் முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை அப்படின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை வந்து இவங்க படைச்சிருக்காங்க. அதுவும் நம்ம இந்திய அணிக்காக விளையாண்டு இந்த பெருமையை சேர்த்திருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு. இந்த தேசத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்திருக்காங்க இது மூலியமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எந்த ஒரு நாட்டை சேர்ந்த பெண் கிரிக்கெட் வீராங்கனையும் வந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க லார்ட்ஸ் கௌரவ பலகையில வந்து இடம் பெற்றதே கிடையாது. அதனால தான் இவங்களுடைய அசாத்தியமான சாதனை ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் வரலாற்றிலும் ஒரு மாபெரும் புரட்சியாகவும் மாறி இருக்கு, ஒரு முதன்மையான மைல்கல்லா இருக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த சாதனையை பண்ணிருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராந்தி கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண். சோ பெண்களுடைய வாழ்க்கையில வயது அப்படின்றது ஒரு தடை கிடையாது. விளையாட்டு உலகத்துல நீங்க இது நாள் வரைக்கும் எல்லாருமே ஒரு சாதனை பண்ணியிருப்பாங்க, ஆனா அதையும் தாண்டி வரலாற்று மேடைகள்ல நம்மளால நிக்க முடியும் அப்படின்னு பெண்கள் நீங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய திறமையால முதலிடத்தை பிடிச்சு சரித்திரம் படைக்க முடியும் அப்படின்றத நானுமே இந்த நேரத்துல உங்க எல்லாருக்காகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். சோ இப்போ அடுத்தடுத்து நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், சாப்பிட்டியா?
2: இல்லடா.
1: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
2: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
1: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
2: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
1: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
2: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
1: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
3: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆஃபீஸ் போகக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, இல்லை எந்நேரமும் ஷூ போடுற பெண்கள் இருக்காங்க இல்லையா. இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய யதார்த்தமான பிரச்சனை அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, இந்த பாத துர்நாற்றம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். அதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பேசலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களையும். சர்வதேச பாத ஆரோக்கிய நிறுவனம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காலணிகளை கழட்டினாலே பயங்கரமான கெட்ட வாடை வருதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா, நம்ம உடம்புலயே அதிக வியர்வை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உள்ளங்கால்ல தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. வெயில் காலத்திலயோ இல்ல வேலை அவசரத்திலயோ கால்கள் வியர்க்கும் போது அந்த வியர்வை ஷூவுக்குள்ள அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும். வியர்வைக்கு யதார்த்தமான வாசனை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனா ஷூவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருட்டும் ஈரப்பதமும் வந்து பாக்டீரியாக்களுக்கு பிடிச்ச இடமா மாறிடுது. அந்த வியர்வையை சாப்பிட்டுட்டு அசோவளரிக் அமிலம் அப்படிங்கிற தினமும் காட்டன் சாக்ஸா இருக்கட்டும் இல்ல நைலான் சாக்ஸை வந்து தவிர்த்துட்டு காட்டன் சாக்ஸை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஷூவுக்குள்ள கொஞ்ச நேரம் வந்து இந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லைன்னா டால்கம் பவுடரை வந்து வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வியர்வையும் துர்நாற்றத்தையும் வந்து அதை யதார்த்தமா உறிஞ்ச ஆரம்பிச்சிருமா. ஸோ இதெல்லாமே வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ பெண்களுக்காக பாத சுகாதாரம், அதாவது பாதத்தை வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற சுகாதார வழிமுறைகள்லாம் எப்படி பின்பற்றணும் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே, பாடலுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாம பகுதி தான். ஸோ இன்றைக்கே நம்ம கூட கண்ணாம பகுதியில் யார் வந்து பேச போகிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றலாத்தையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப் கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நந்தினி தேவி தான். நம்ம சேலம் வாழப்படியை தாண்டி சின்ன கிருஷ்ணாபுரம் அப்படின்ற ஒரு சின்ன ஊர்ல இருந்து பல மேடைகள்ல வந்து பேச்சு போட்டியில கலந்துகிட்டு பல சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க, பல மெடல் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிக்கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். நந்தினி தேவி வணக்கம். நந்தினி தேவி, இப்போ பெண்களுடைய வாழ்க்கையில சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் வந்து நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன், நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. அப்படின்னும் போது பெண்களுடைய வாழ்க்கையில் ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் இல்லை கணவராக இருக்கட்டும், சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னும் போது அந்த சப்போர்ட்டை பெண்கள் எப்படி வாங்கிக்கணும்?
6: அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, சரி இவங்க சப்போர்ட் பண்ணல அதுக்காக நம்ம கனவை விட்டுறணும் அப்படின்னு அவங்க நினைக்காம அந்த சப்போர்ட் வேற யாரோ ஒருத்தங்க மூலமா கிடைக்குது. இப்போ வந்து அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வேலை தான் அவங்களுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சாதிக்கணும், இதுக்கு மேலே போகணும்னு அவங்க நினச்சா அதுலேருந்து மேலே வளர்ந்து போகணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் இல்லாமலாம் இங்கே யாருமே இல்லை.
5: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி. இப்போ எல்லா பெண்களுமே வந்து ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்து அவங்களுடைய கனவுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின் போது ஒரு சில பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, மனசை தளர விட்டுருவாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுறது, வேணாம் அதுக்கப்புறம் நம்ம போக வேணாம், இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களோட அவங்க மனசை வந்து தளர விட்டுருவாங்க. ஸோ மனசை தளர விடாமல் இருக்கணும் அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணணும்?
6: இப்போ அவங்க வந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க, அதுவே அவங்க அதிலே இருந்து இன்னும் ஒரு படி மேலே போயிருந்தா அவங்க நினச்ச கனவை அடைஞ்சிருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு பின்னாடி தெரியும் போது அவங்க வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றிங்கிறது வரும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கிட்டாங்கனாலே அவங்க வந்து எல்லாருமே வெற்றி பெற்றவங்களாக தான் அர்த்தம். பின்வாங்குதல் அப்படிங்கிறது யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாத ஒரு விஷயம்.
5: பெண்களை பொறுத்த வரைக்கும் பின்வாங்குற குணம் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட நந்தினி தேவி சூப்பராக சொல்லியிருக்காங்க. நந்தினி தேவி, இப்போ பெண்களுடைய வாழ்க்கை தோல்வியில தான் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அந்த தோல்விகளை பெண்கள் எப்படி சமாளிக்கணும், அந்த தோல்வியிலிருந்து பெண்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க?
6: தோல்வி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே இருக்கும். யாரோட வாழ்க்கையிலையுமே தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதவங்களோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. எல்லாருமே ஒரு இடத்துல தோற்று போயிருப்பாங்க. இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே ஏதோ ஒரு இடத்துல தோற்று போய் தான் இருப்பாங்க. அந்த விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாம் இப்போ தோத்துட்டோம், நமக்கான வெற்றி பின்னாடி காத்துட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க மேலும் வளர்ந்து வரணும். அந்த தோல்வியிலேருந்து வெளியே வந்துட்டாங்கனாலே அவங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
5: பெண்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது ஒரு ஆரம்ப கட்டம் தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பெண்களால் வெளியில் வர முடியாது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு போது அதை நினச்சிக்கிட்டே பெண்கள் அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்களாக ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால் தோல்விகள் வருது அப்படின்னு போது அது எளிமையானது, அதை கடந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்கள் எல்லாருமே வந்து திறமைசாலிகள் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நம்ம நந்தினி தேவி கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தினி தேவி தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். நந்தினி தேவி, இப்போ ஒரு பொண்ணுக்கு அழகு அப்படின்றது தன்னம்பிக்கையா இல்ல அவங்களுடைய வெளித்தோற்றமா?
3: தன்னம்பிக்கையை தான் நான் சொல்லுவேன். வெளி தோற்றத்தால் அழகாக இல்லாதவங்களும் அவங்களோட தன்னம்பிக்கை அவங்களோட திறமையால் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அழகை விட தன்னம்பிக்கை தான் இந்த இடத்துல பெருசாக தெரியுது எல்லாத்துக்குமே.
2: ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை அப்படின்னு ஒன்று பெண்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்கள் எந்த ஒரு இடத்துலையும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கிறேன். நந்தினி தேவியும் அதான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம நந்தினி தேவி கிட்ட பேசலாம். நந்தினி தேவி, ஒரு சில பெண்கள்லாம் இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய கனவை நிறைவேற்றாம அவங்களுடைய கனவை வந்து கனவாகவே வச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அந்த கனவுக்காக என்ன பண்ணணும், நம்மளுடைய கனவு இனிமேட்டு நிறைவேறாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின் போது அவங்க என்ன பண்ணணும்?
3: நிறைவேற்ற முடியாத கனவால நீங்க வச்சுக்க போறதில்லை, கண்டிப்பா அது நிறைவேற போற கனவு தான். அதை தள்ளி போடாம அதை இன்னிக்கே சாதிக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா கட்டாயம் அது முடியும். அதனால தள்ளி போடுறதை விட்டுட்டு நீங்க உங்களோட கனவை நோக்கி உங்களோட பயணத்தை ஆரம்பிக்கலாம்.
2: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி. அதாவது பெண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கனவுகள் அவங்களுக்கு இருக்கு, அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நாம வந்து வெளியில சொல்லிக்க வேணாம், நம்மளுடைய கனவை வந்து தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் கனவுகளை தள்ளி போடுறவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் கனவுகளை தள்ளி போடாம அந்த கனவுகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்றத நந்தினி தேவி சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி, இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: இந்த அனுபவம் நல்லா தான் இருக்கு. பெண்களுக்காக பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தில் வந்து என்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, என்னோட வாழ்க்கையிலேருந்து நான் எப்படி தோல்வியிலேருந்து வெற்றியை நோக்கி வந்தனோ அந்த மாதிரி அவங்களும் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவங்க கனவை கைவிட்டிருந்தாலும் மீண்டும் தொடர்ந்து அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நான் இதன் வழியாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
2: ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே தோல்வி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். என்னோட வாழ்க்கையிலுமே தோல்வி அப்படின்றது இருந்தது, ஆனால் அந்த தோல்விகளை கடந்து நான் வெற்றி பயணத்தை இப்போ கண்டுகிட்டு இருக்கேன், அது மூலியமாக அடுத்தடுத்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து நந்தினி தேவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லா பெண்களும் என்னோட தோல்வி என்னுடைய அனுபவம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த அனுபவத்தின் மூலயமா பெண்களால் சாதிக்க முடியும், பெண்களால் பெரிய அளவில் வெளியில் வர முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்றத வந்து நந்தினி தேவி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றி நந்தினி தேவி இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கேன். நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் நேயர்களே. ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஸ்ரீஹரணி வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, குழந்தைகளுக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை கேளுங்க. நானுமே இப்போது நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அதாவது நாளைக்கு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: குட்டி
1: ரெசிபி தான் உங்களுக்காக சொல்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் வெஜ் பால் தான். என்னடா இது, பன்னீர் வெஜ் பாலா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ பன்னீரை எப்பயுமே இந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் அப்படின்னு தானே சாப்பிட்ருப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எப்படி அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் 1.5 கப்பு, அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். கியூப் கியூபாக எப்பயும் கட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி இல்லாமல் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, வெஜ்ஜீஸ் அடுத்ததாக கேரட் பீன்ஸ் அப்படி இல்லை கேரட் பீன்ஸ் கேப்சிகம் அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் முக்கியமான விஷயமே அதை சின்ன சின்னதாக கட் பண்ணுறது தான், ஏன்னா அப்போ தான் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பால் பிடிக்கும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் அதுக்குள்ளே இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு, இப்போ இது எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு அது கூட உப்பு சேர்த்து, அது கூடவே லைட்டாக கரம் மசாலா மட்டும் சேர்த்து, பெப்பரும் கூட சேர்த்து, இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டை பெரட்டி அப்படியே சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ஒரு நாள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா. ஸோ அவங்களோட க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரத சத்து. இதை வந்து நம்ம வாரத்தில் 2 தடவை பன்னீரை வேறு மாதிரி கூட செஞ்சு தரலாம், அதில் ஒரு மாதிரி இதை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் டூயல் ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் டூயல் ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீன் இருக்கா பன்னீரில், அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபைனாக நறுக்குன வெஜிடபிள்ஸில் பயங்கரமான நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் நார் சத்து, அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி கொடுக்கும் போது அது வந்து டூயல் ஹெல்த் பெனிஃபிட்டாக மாறுது இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. டியூஷன் போயிட்டு வந்த உடனே குறிப்பாக இந்த மாதிரி இந்த ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதோட இப்போது சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.
2: மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
2: நடைபெறும் நாள் மற்றும் இடம் ஜூலை 16 காலை 9 மணி முதல் 1:30 வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
3: இன்றைய பதிவு செய்யுங்கள், தொடர்புக்கு 7200670655 9444227273.

0: விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராமசுப்ரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர், ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராமசுப்ரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்ரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்ரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்றைக்கி நம்ம கூட அனிகா ஸ்ரீ தான் ரொம்பவே சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம அனிகா கூட தான் பேச போகிறோம். அதோட அவங்களுமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அவங்க கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். அவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் எனக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது, தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேசாதீங்க, எனக்கு அப்படியே கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்குமே அந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒன்று ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இருந்தால் குழந்தைங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைங்க எந்த ஒரு கவலையும் டென்ஷனும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படியே ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. குழந்தைங்களுக்குமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் ஏற்படுது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். எதை பற்றியுமே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் ஏற்படாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பொம்மை வாங்கி தரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் எதுக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அந்த ஒரு கவலையும் அந்த கோபமும் அவங்களுக்கு ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து சிவகாமி மேம் கிட்ட நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை

0: பேசலாம். வணக்கம் மேம். மேம், அதே நேரத்தில் குழந்தைங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்?
1: ஒன்று, உணவு உட்கொள்றதுல பிரச்சனை வரலாம். உணவு அதிகமாக உண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உணவே சாப்பிடாமல் தவிர்த்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை ஏற்படலாம், இல்லை ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கலாம், இல்லை ஒரு மூட் ஸ்விங் மாதிரி திடீர்னு கத்துறது, திடீர்னு எரிஞ்சு விழுறது அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை அழுக மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, அவங்க ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க, முன்ன மாதிரி பேசி சிரிக்காமல் தனித்தே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஒரு சில அறிகுறிகள், மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி.
0: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள், மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொன்னீங்க. தேங்க்யூ மேம். தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்ததாக அனிகா நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க. அனிகா ஸ்ரீ கூடயுமே பேசலாம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேச நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், சாப்பிட்டியா?
2: இல்லடா.
1: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
2: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
1: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
2: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
1: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
2: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
1: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
3: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம அனிகா கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது

0: சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ அனிகா கூட பேசிடலாமா? அனிகா, நீங்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்ன விளையாடுவீங்க?
1: பார்க்கில் போனால் ஊஞ்சல் விளையாடுவோம், சர்க்கிள் விளையாடுவோம், சீசா விளையாடுவோம்.
0: ஓஹோ, பார்க்கில் போய் தான் விளையாடுவீங்களா? சரி, அப்போ கிளாஸ் ரூம்லலாம் விளையாட மாட்டீங்களா?
1: எங்களுக்கு அரை மணி நேரம் ஃப்ரீ பீரியட், கொஞ்சம் நேரம் வருவாங்க, அப்போ விளையாடுவோம்.
0: அப்படியா? அது போதுமே ஜாலியாக விளையாடுறதுக்கு. நம்மலாம் கிளாஸ் டைம்லேயே விளையாடுற ஆளுங்க, நமக்கு அரை மணி நேரம் விட்டால் சும்மாவா விடுவோம். சரி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும்?
1: இங்கிலீஷ் மிஸ்.
0: ஏன்
1: இங்கிலீஷ் மிஸ் அடிக்க மாட்டாங்க?
0: அடிக்க மாட்டாங்களா? ஹோம்வொர்க் பண்ணலன்னா அடிக்க மாட்டாங்களா?
1: ஹோம்வொர்க் இல்லைன்னா விட்டுருவாங்க.
0: சா, இவ்வளோ நல்ல மிஸ்ஸாக இருக்காங்களே. சரி, டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்களா?
1: வைப்பாங்க, இங்கிலீஷ் சப்ஜெக்ட்.
0: சூப்பர். சரி, ஓகே, உங்க மிஸ் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் ஏதோ ஒன்று சொல்றீங்களா? ம், சொல்லுங்க.
1: ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் குள்ள பைசஸ், அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஹண்டவுன்.
0: வாவ், சூப்பரா சொல்றீங்களே.
1: ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத்.
0: வாவ், சூப்பர் சூப்பர். நான் ஒரே ஒரு ரைம்ஸ் தான் கேட்டேன், நீங்கள் ஆனால் உங்கள் மிஸ்ஸை சொல்லி கொடுத்த ரெண்டு ரைம்ஸை ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சரி, ஓகே, அனிகா ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சரி, அனிகாக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: பிங்க்கு பர்பிள் ரெட்.
0: பிங்க்கு பர்பிள் ரெட், இத்தனை கலர் ரொம்ப பிடிக்குமா? சரி, இந்த கலர்லலாம் ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா?
1: ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கண்ணாடியில இருக்கு.
0: ஓஹோ, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கண்ணாடி வேற வச்சிருக்கீங்களா?
1: ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு மேட்சா ஒரு கண்ணாடி வாங்குவேன்.
0: அது சரி, சூப்பர் சூப்பர். இது கூட நல்லா தான் இருக்கும்ல, அப்படியே மேட்சிங்கா போடுறதுக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு வீட்டில் யார ரொம்ப பிடிக்கும்? மம்மியா டேடியா?
1: அப்பா.
0: அப்போ அம்மா?
1: அக்காவுக்கு தான் பிடிக்கும்.
0: ஓ, உங்க அக்காவுக்கு மம்மி, உங்களுக்கு டேடியா? சரி, உங்களுக்கு அக்கா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க பேர் என்ன?
1: பூஜாஸ்ரீ.
0: பூஜாஸ்ரீ. சரி, நீங்களும் அக்காவும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
1: ரிங்கா ரிங்கா ரோசஸ்.
0: சூப்பர். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஓகே அனிகா, பாய். சரி, ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: ஷக்கலக்க குட்டி.

கண்டிப்பா பேசலாம். எப்ப 70 நின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் கேட்டீங்கன்னா பண்ண

உருளைக்கிழங்கு 1, கேரட் பீன்ஸ், கேரட் பீன்ஸ் கேப், நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பால் பிடிக்கும் அதுக்குள்ள இருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுக்கணும். அடுத்ததா இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இப்போ ஒரு பவுல் உப்பு சேர்த்து அது கூடவே மட்டும் சேர்த்து இப்படி ஒரு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாலும் அப்படி இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக

வந்து இதை வந்து புயல் ஹெல்த் பெனிஃபிட்டும் புரோட்டீன் இருக்கா பண்ணி ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும் அவங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்க கேட்டு எட்டு இல்லை

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட அனிகா ஸ்ரீ தான் ரொம்பவே சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசினதால இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. சரி, அனிகா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணும்னா கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787-70-107 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே, இன்னைக்கு சரி ஓகே எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க இன்னும் சேர்த்துக்கிட்டா அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க ஹோம்ஒர்க்கை ஸ்கிப் பண்ணுவாங்க, எப்பயுமே இல்லை எப்பயாச்சும் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் மேம்?
5: ஹோம்ஒர்க் ஸ்கிப் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் ஹெவியான சிலபஸ் இருக்கக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்னிங் 8:30 வந்து ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா 4:30 வரைக்கும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கக்குள்ளார இதை சம்திங் யாராக இருந்தாலும் நம்ம பெரியவங்களே ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவோம். அதுவும் சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு ரெண்டு ஹோம்ஒர்க் அப்படின்னா அதாவது சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவே நம்ம ரொம்ப மெத்தமாக கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ரீசன் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இதுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதை எழுதி முடிச்சிருவாங்க. அந்த அந்த பிடிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு அபாயமான ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ஹோம்ஒர்க்கை வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அது பிடிக்க அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்குது அது பிடிக்கல அப்படின்னாவே அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதையோ அந்த சப்ஜெக்டையும் அந்த குழந்தை விரும்பாது. இதனால தான் ஹோம்ஒர்க் வந்து அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அன்னோயிங்லி பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா சில பேரண்ட்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு சைல்டாக இருந்தாலும் சரி ரெண்டு சைல்டாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைய பார்க்க அந்த குழந்தைகிட்ட டைமை ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்மியாகுது. இதுதான் மெயின் ரீசன். அவங்க காமனாக வந்து அந்த குழந்தைங்க கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம 80s 90s படிக்கிற குழந்தைங்களே அந்த கிட்ஸே பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் வந்து ஒன்லி ஃபாதர் மட்டும் ஒர்க் கோயிங்காக இருந்தார், ஏதோ ஒரு சில இடத்துல தான் மதர்ஸ் இருந்தாங்க. அப்போ மதர் வந்து டோட்டலி கேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே போகிறனால அந்த குழந்தைக்கிட்ட பேசி ஸ்பெண்ட் பண்ணுறது டைம் ஸ்பெண்டிங்கிறது வந்து ரொம்ப அன்னோயிங், அதை ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க அவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டேஷனில் வந்து பேரண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்டும் தன்னுடைய குழந்தை ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வர இடத்துல கிளாஸ் ரூம்ஸில் ஸ்கூலில் யார்கிட்ட பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். இது மெயின் ரீசன். இதனால தான் இன்றைக்கி வருங்கால சமுதாயங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டுருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் வாட்ச் பண்ணணும். அது வந்து அதில் எங்கே இருக்குது அப்படின்னா குழந்தைக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லக்குள்ளாரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மெயின் ரீசன்.
4: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதோட நானுமே இப்போ டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அதோட நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. பாபாய் மக்களே.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையாக இருக்கங்க. இயற்கையோட மடியில் அமைதியாக சில நாட்கள் இருக்கணும் அப்படின்னு பலருக்குமே ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான பசுமையும் குளிர்ச்சியும் ஒரு சேர வழங்கக்கூடிய ஒரு அழகிய மலைவாசஸ்தலம் தான் மசோப்ரா அப்படின்ற மலைவாசஸ்தலம். என்ன தருன்னு சொல்கிற, இது எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருந்தாங்க. இமாச்சல பிரதேசத்தோட சிம்லா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மசோப்ரா மாநில தலைநகரான சிம்லாலிருந்து மிக குறுகிய தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 2146 மீட்டர், அதாவது 7,041 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த நகரம் வருஷம் முழுசுமே இதமான காலநிலையை கொண்டிருக்கு. 1850வது வருஷம் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்துஸ்தான் திபெத் சாலை வழியாக மசோப்ராவை ஈஸியாக நம்ம போய் அடையலாம். இந்த சாலை வழி இன்னைக்கு மலை பயணத்தை ரொம்பவுமே அழகான அனுபவமாக மாற்றியிருக்குங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சிம்லாவில் வசித்த அதிகாரிகளோட வார இறுதி ஓய்வு தளமாக மசோப்ரா ரொம்பவுமே பிரபலமாக இருந்தது. இன்னைக்கு கூட அதிக வணிகமயமாக்கல் இல்லாமல் தன்னோட இயற்கை அழகை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய சில மலைநகரங்களில் இதுவுமே ஒன்றா இருக்குங்க. மசோப்ராவோட மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று இந்திய குடியரசுத் தலைவரோட ஓய்வு இல்லம் இங்கே இருக்கிறது தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 குடியரசுத் தலைவர் ஓய்வு இல்லங்களில் ஒன்று மசோப்ரால இருக்கு. வருஷம் வருஷம் குடியரசுத் தலைவர் இங்கே வந்து சில நாட்கள் தங்கி ஓய்வெடுக்கிறது ஒரு சிறப்பான மரபாக இருந்து வருதுங்க. இயற்கை விரும்புகிறவங்களுக்கு மசோப்ரா ஒரு சொர்க்கம். பைன் மரங்கள், ஓக் மரங்கள், இமயமலை தேவதாரு, ரோட்டோடெட்ரான் மாதிரியான மரங்கள் நிறைந்த காடுகள் இந்த பகுதியை அலங்கரிக்குது. அதோடு குரங்குகள், லங்கூர்கள், குறைக்கும் மான்கள், நரிகள் மற்றும் சில நேரங்களில் சிறுத்தைகளையும் இங்கே பார்க்க முடியும். பறவை ஆர்வலர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சொர்க்கம்னே சொல்லலாம். இமயமலை கழுகு, பல்வேறு வகையான பெசன் பறவைகள் மற்றும் சிக்கோர் மாதிரியான அரிய பறவைகள் இந்த பகுதியில் வாழுதுங்க. சுற்றுலா பயணிகளுக்காக வைல்ட் ஃப்ளவர் ஹால், அழகிய சைக்கிள் பாதைகள் மற்றும் சிம்லா நீர்பிடிப்பு வனவிலங்கு சரணாலயம் மாதிரியான இடங்கள் காத்திருக்கு. இங்கே நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு பாதையுமே இயற்கையோட அமைதியையும் அழகையும் உணர வைக்குது. நேர்களே, கூட்ட நெரிசல் இல்லாத அமைதியான தூய்மையான ஒரு மலைவாசஸ்தலத்தை தேடுறீங்க அப்படின்னா மசோப்ரா ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இயற்கையை நேசிக்கலாம், வனவிலங்குகளை பாதுகாக்கலாம், நம்ம சுற்றுலா பயணங்களையும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் பிளான் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597

0: ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக ஒரு நதியாக ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்கில் உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள் நவரத்தினங்கள் இந்த மாதிரி புஷ்பராகம் டோபாஸ் அப்புறம் கார்னெட் இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்திருக்கும், அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஃப்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் சபரி அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசியிருந்தேங்க. அப்படி என்னென்ன தருண் பேசினேன் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் வந்துட்டு ஏற்காட்டில் கிடைக்குதா அப்படின்றத கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலானால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியுமே கேட்டிருந்தேங்க. அதோட சேர்த்து வனவிலங்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருந்தேன். அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க, என்னென்ன தொழில் செய்கிறாங்க?
6: ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் இது மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா தொழிலுக்கு போகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்டேட் வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் தேடுறாங்க. தேடிட்டனால வட மாநிலத்திலேருந்துலாம் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு இங்கே வேலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சாங்க, காட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ வந்து அந்த வேலை போகணுமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணால், இங்கே இங்கே வேலை இல்லை, ஆள் இல்லாத மாதிரி வட மாநில ஆளுங்க வந்து இங்கே வேலை செய்கிறாங்க.
5: சம்பளம் கம்மியாக
6: வேலை செய்கிறாங்க.
5: இங்கே வந்துட்டு சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னா
6: என்னென்ன சுற்றுலாத்தலங்கள்? சுற்றுலாத்தலம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி, வியூ பாயிண்ட்ஸ், அப்புறம் தீம் பார்க்கு இது மாதிரி தான் ஜாஸ்தி.
5: இப்போ இங்கே வந்துட்டு வனவிலங்கு பிரச்சனை இருக்கா?
6: வனவிலங்கு பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டெருமை வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு இது மாதிரி நடக்கும். இல்லை, ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் அதுமாதிரி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு.
5: நீங்கள் போனீங்க?
6: ஆமாம். சடனாக பார்த்தீங்கன்னா காட்டிலருந்து ரோட்டுக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுச்சு. ஸோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எறும்பு மேலே விட்டாச்சு.
4: ரொம்ப தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். நேயர்களே, இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்ட சபரி அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம பாரம்பரிய கலைகள்ல தெருக்கூத்து ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கிறது மாதிரி நம்ம நாட்டுப்புற பாடல்களும் மக்களோட வாழ்க்கையோட கலந்த கலை வடிவங்களா இருக்குங்க. மக்களோட மகிழ்ச்சி, துயரம், உழைப்பு, காதல், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட ஒவ்வொரு உணர்வையும் எளிய வார்த்தைகள்ல வெளிப்படுத்தக்கூடிய தனிச்சிறப்பு நாட்டுப்புற பாடல்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி பாடல்கள் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம நம்ம கலாச்சாரம் மற்றும் மரபுகளை தலைமுறை தலைமுறையா எடுத்துட்டு போகக்கூடிய பொக்கிசங்களாகவுமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான நாட்டுப்புற பாடலோட சேர்ந்த ஒரு தெருக்கூத்து நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். இந்த நாடக பகுதியை ஆணை பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டினாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.

இப்போ நீங்க ரசிச்சது பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான நாட்டுப்புற பாடலோட கூடிய தெருக்கூத்து நாடகம் தாங்க. இசைக்கு மொழி தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நாட்டுப்புற இசை நம்ம மண்ணோட மனத்தையும் மக்களோட உணர்வுகளையும் நேரடியா மனசுல பதிய வைக்கும். எளிமையான வரிகள், துள்ளலான இசை, வாழ்க்கைய பேசக்கூடிய கருத்துக்கள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த தெருக்கூத்து நாடகம். நம்ம பாரம்பரிய இசையையும் நாட்டுப்புற கலைகளையும் பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்புங்க. அது மட்டும் இல்லாம கேட்டு ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு அறிமுகமும் படுத்துவோம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு சின்ன உருவமா இருந்தாலும் நீண்ட தூரம் வலசை செல்லக்கூடிய திறமையால உலகம் முழுசுமே கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அழகான பறவை தாங்க லிட்டில் ரிங்க்டு ஃப்ளவர். இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா சின்ன வளையமிடப்பட்ட ஃப்ளவர் அப்படின்றது தாங்க. இந்த பறவை பழைய உலக நாடுகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு நீர்நில பறவையாக இருக்கு. இந்தியா, ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவோட பல பகுதிகளில் இதை நம்மளால் பார்க்க முடியும். வலசை செல்லக்கூடிய இயல்பு கொண்ட இந்த பறவை பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்யுது. இந்த பறவையை அடையாளம் காண்றது ரொம்பவுமே ஈஸி தாங்க. இதோட முதுகு பகுதி பழுப்பு கலந்த சாம்பல் நிறத்திலையும் வயிறு வெண்மை நிறத்திலையும் இருக்கும். கழுத்தில் கருப்பு நிற வளையம், கண்களை சுற்றி கருப்பு முகமூடி மாதிரியான தோற்றம் மற்றும் மிகவும் தெளிவாக தெரியக்கூடிய மஞ்சள் நிற கண் வளையம், இது எல்லாமே இதோட முக்கியமான அடையாளங்களாக இருக்குங்க. இந்த மஞ்சள் வளையம் தான் இதை மற்ற ப்ளோவர் இனங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுது. இந்த பறவைகள் பெரும்பாலும் ஆற்றங்கரைகள், ஏரிக்கரைகள், சரளை நிறைந்த திறந்தவெளி பகுதிகள் மற்றும் ஈர நிலங்களுக்கு பக்கத்தில் தாங்க வாழுது. தண்ணீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேற்று பகுதிகளில் மெதுவாக நடந்து பூச்சிகள், புழுக்கள் மற்றும் சின்ன முதுகெலும்பில்லாத உயிரினங்களை தேடி உணவாக சாப்பிடுது. நேர்களே, இந்த பறவையோட கூடு கட்டும் முறையும் ரொம்பவுமே வித்தியாசமானது. பொதுவாகவே பறவை அப்படின்னா மரங்கள் இல்லைன்னா புதர்களில் கூடு கட்டும் இல்லை, அந்த மாதிரி இது இல்லாமல் தரையிலேயே சின்ன பள்ளம் மாதிரியான இடத்தை தேர்வு செஞ்சு அதிலேயே முட்டையிடுது. இதனால் அதோட முட்டைகளை சுற்றி இருக்கக்கூடிய கற்கள் மற்றும் மணலோட கலந்து ஈஸியாக முட்டை தெரியாமல் இருக்கிறது மாதிரி இயற்கையோட அற்புதமான பாதுகாப்பு முறையில் இருக்குங்க. இந்த லிட்டில் ரிங்க்டு ஃப்ளவர் இயற்கை சூழலுக்கு ரொம்பவுமே முக்கியமான பறவையாக இருக்குது. பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதோடு இல்லாமல் ஈரநிலங்களோட ஆரோக்கியத்தை வெளிப்படுத்துதுங்க. ஒரு பகுதியில் இந்த பறவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈரநில சூழல் இன்னும் நல்ல நிலையில் இருக்கிறதா விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இப்போ இந்த பறவையோட பாதுகாப்பு நிலை குறைந்த அக்கறை பட்டியலில் இருக்குங்க. ஆற்றங்கரைகள் மற்றும் ஈரநிலங்கள் அழிக்கப்படுறது, மணல் அள்ளுறது மற்றும் மனிதர்களோட அதிக தலையீடு இதோட இனப்பெருக்கத்துக்கு சவாலாக இருக்குது. நேர்களே, சின்ன உயிரினங்களை பாதுகாக்கிறது அப்படின்றது இயற்கையோட பெரிய சமநிலையை பாதுகாக்கிறதுக்கு சமந்தாங்க. ஈரநிலங்களை பாதுகாக்கலாம், பறவைகளையும் சேர்த்து பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
0: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில இன்னைக்கு கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் பகுதிகளில் வாழக்கூடிய அச்சோலி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பத்தி தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. அச்சோலி மக்கள் லூவோ இனத்தை சேர்ந்த நைலோடிக் இனக்குழு தாங்க. இவங்களோட மக்கள் தொகை சுமார் 24 லட்சத்துக்கும் அதிகம். பெரும்பாலானவங்க வடக்கு உகாண்டாவில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பேசக்கூடிய மொழியும் அச்சோலி மொழி தான். இது லூவோ மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழமையான மொழியா இருக்குங்க. இந்த மொழியில் எழுதப்பட்ட லாவினோவில் பாடல் அப்படின்ற இலக்கிய படைப்பு உலக புகழ் பெற்றதா இருக்கு. அதுக்கப்புறம் அது ஆங்கிலம் உட்பட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுங்க. அச்சோலி மக்களோட முன்னோர்கள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைய தெற்கு சூடான் பகுதியில இருந்து வடக்கு உகாண்டாவுக்கு குடிபெயர்ந்ததா வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறமா அவங்க பல சின்ன அரசுகளாக பிரிஞ்சாங்களாம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு பாரம்பரிய தலைவர் ஆட்சி செஞ்சாராம். அவங்களோட பாரம்பரிய கிராமங்கள் ரொம்பவுமே அழகாக அமைக்கப்பட்டிருந்ததுங்க. வட்ட வடிவ குடிசைகள், உயரமான புல்கூரைகள், மண் சுவர்கள் மற்றும் குடும்பங்கள் ஒன்றாக வாழக்கூடிய சமூக அமைப்பு, இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட சிறப்பம்சங்களாக இருந்தது. ஆண்கள் சிறந்த வேட்டையாளர்களாகவும் கால்நடை வளர்ப்பவர்களாகவும் இருந்தாங்க. ஈட்டி மற்றும் கேடயங்களை பயன்படுத்தி வேட்டையாடுறதுலையும் போரிடுறதுலையும் திறமை பெற்றிருந்தாங்க. பெண்கள் திணை, சோளம், நிலக்கடலை, எள் மற்றும் காய்கறிகளை பயிரிட்டு குடும்பத்தோட உணவு தேவையை நிறைவேற்றினாங்க. ஆனால் அச்சோலி மக்களோட வரலாறு மகிழ்ச்சியை மட்டும் இல்லைங்க, பல துயரங்களையும் கொண்டிருக்கு. காலனித்துவ ஆட்சி, அரசியல், அரசியலோட மோதல்கள், உள்நாட்டு போர் மற்றும் ஆயுத கிளர்ச்சிகள் இவங்களோட வாழ்க்கையை கடுமையாக பாதிச்சதுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட சொந்த ஊர்களை விட்டு இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருந்தாலுமே எல்லா சவால்களையும் தாண்டி அச்சோலி மக்கள் தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்துட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க கல்வி, இலக்கியம், கலை மற்றும் சமூக முன்னேற்றத்தில் பங்கு வகிக்கிறாங்க. ஒரு சமூகத்தோட வலிமை அவங்க எதிர்கொண்ட சவால்களை தாண்டி தங்களோட அடையாளத்தை காப்பாத்துறதுலையும் இருக்குது அப்படின்றத அச்சோலி மக்களோட வரலாறு நமக்கு சொல்லுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வாழ்ந்த தேவதையை பற்றின ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். அமெரிக்காவில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒருத்தங்க, தமிழ்நாட தன்னுடைய வீடாக மாற்றி 56 வருடங்கள் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தர். அதாவது வேலூரில் ஆம்பூர் அப்படின்ற ஒரு பகுதி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஆம்பூர் மக்கள் இவங்களை வந்து அன்பா மிசிமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. டாக்டர் ஆலிஸ் 1938 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலில் தான் பிறக்கிறாங்க. அவங்க அப்பா ரிச்சர்ட் ஹென்றி, அம்மா ஏர்னா, இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஆலிஸ் தன்னோட 6 வயசு வரைக்கும் நாகர்கோயிலையும் அதுக்கப்புறம் கொடைக்கானல்லையும் இருக்கிறாங்க, அதாவது படிக்கிறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு வந்து 6 வயசு வரைக்கும் நாகர்கோயிலில் படிக்கிறாங்க, அதற்கப்புறம் கொடைக்கானலில் படிக்கிறாங்க. 1948, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க குடும்பம் அமெரிக்காவுக்கு வந்து திரும்ப போகிறாங்க. அங்கேயே அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மருத்துவ உயர்கல்வியும் படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆகிறாங்க. மிசிமா அப்படின்ற டாக்டர் ஆலிஸ் அமெரிக்காவில் எவ்வளவோ வசதிகள், ஆடம்பர வாழ்க்கை, அது எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் அவங்களுடைய மனசு முழுக்க அவங்களுடைய பிறந்த இடம் தமிழ்நாடு, அதாவது அவங்களுடைய நேட்டிவ் அமெரிக்காவாக இருந்தாலும் அவங்க பிறந்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். அவங்க அப்பா அம்மா தான் வந்து அமெரிக்கா வச்சுருந்தவங்க, அதனால் அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. தமிழ் மக்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் அவங்க வந்து நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787710178. இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. இன்னைக்கு டாக்டர் ஆலிஸ், மக்கள் அவங்கள வந்து மசிமா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைப்பாங்க. அவங்கள பற்றின ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுடைய நேட்டிவ், அதாவது அவங்க அப்பா அம்மா அமெரிக்கா, ஆனால் அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1948 அவங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வந்து திரும்ப போகிறாங்க. அங்கே பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டாக்டராகவும் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் எவ்வளோ வசதிகள், ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே ஒரு பெரிய ஈர்ப்புங்க. 1968 என் வாழ்நாள் முழுக்க தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு அப்படின்னு ஒரு முடிவோடு இந்தியாவுக்கு வராங்க. சும்மா வரலைங்க, மதுரை பல்கலைக்கழகத்தில் முறையாக தமிழ் மொழியை கற்று தேர்ந்து நம்ம மக்களோட மக்களாகவே கலக்க வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்க தேர்ந்தெடுத்த இடம்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் அப்படின்ற பகுதி. அப்போலாம் வந்து கிராமங்களில் மருத்துவ வசதி அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ வசதி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் 1968 அந்த ஒரு காலகட்டங்களில் மருத்துவ வசதி ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அப்போலாம் கிராமங்களில் மருத்துவ வசதி ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இன்னும் நம்ம டாக்டர் ஆலிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமம் கிராமமாக நடந்து போய் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியம், தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமே இல்லைங்க, அவங்களே அவங்களுடைய கைகளால் சத்து மாவு தயாரித்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இதனால் ஆம்பூர் மக்கள் அவங்கள அன்போடு மிசி மாவு, அதாவது மிஸ் சத்து மாவு அப்படின்றத சுருக்கி மிசி மாவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அதனால் அப்படியே காலப்போக்கில் அது மிசிமா அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சுங்க. தொடர்ந்து இவங்க

இந்த சேவை மனப்பான்மை உள்ள அந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த பாடல்களுக்கும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: இன்னைக்கு

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. டாக்டர் ஆலிஸ் அவங்களோட ஒரு அழகான கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். என்னதான் அவங்களுடைய நேட்டிவ் அமெரிக்காவாக இருந்தாலும், அமெரிக்காவில் ஒரு கட்டத்தில் அவங்க இருந்தாலும், அங்கே ஆடம்பர வாழ்க்கையாக அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சாலும், தமிழ்நாடு மக்கள் மேலேயும் தமிழ்நாடு மேலேயும் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வராங்கங்க. இங்கே வந்து அவங்க சும்மா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலைங்க. ஒரு மருத்துவர் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழல. மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய சேவைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் அப்படின்ற ஒரு பகுதி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்குமே வந்து அங்கே கூட இருந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு கூட இருக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபேமஸானவங்களாகவும் இருந்தாங்க இந்த மருத்துவத்துறையில். அதாவது கிராமம் கிராமமாக நடந்து போய் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறாங்க, ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி அவங்கள வந்து ஒரு அன்பா வந்து மிசிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க. 1990களில் இருந்து என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத ஏழை தம்பதியினருக்கு சிறப்பான முறையில் கருத்தரிப்பு சிகிச்சைகளையும் வந்து இவங்க வழங்கியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வர்ற நோயாளிகளை அவங்க வந்து ஒரு பணம் இருக்கிறவங்களா பார்க்காம, அதாவது பணம் வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பார்க்காம, சொந்த குடும்பமாக பார்த்து அவங்க வந்து உதவி இருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை வந்துட்டா போதுங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு இவங்களால் முடிஞ்ச ஒரு பண உதவியை செய்கிறது இவங்களுடைய ஒரு வழக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 86 வயது வரைக்கும் வாழ்ந்து அதில் 56 ஆண்டுகள் தமிழ்நாடு மக்களுக்காகவே அவங்க வந்து சேவை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி வயது மூப்பு காரணமாக அவங்க வந்து இயற்கை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே ஒட்டுமொத்த ஆம்பூர் மக்களும் ரொம்ப சோகத்தில் மூழ்கியிருக்கிறாங்க அந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. ஒரு அமெரிக்க பெண்மணி, ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவங்க, எப்படி ஆம்பூர் கிராமத்து மக்கள்கிட்ட இவ்வளோ நெருக்கமானாங்க? அதற்கு முக்கியமான காரணம் அவங்க தமிழ் மொழி மேலே வச்சுருந்த ஒரு காதல் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன தான் தமிழ்நாட்டில் அவங்க வந்து பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா அம்மா அமெரிக்கா இல்லைங்களா, அதனால் ஒரு 10 வயசு இருக்கும்போது, 10 வயசு அப்படின்றது ரொம்ப சின்ன வயசு தானுங்க இல்லைங்களா, அப்பயே அமெரிக்கா வந்து போயிட்டாங்க. அப்படி அமெரிக்கா போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து அவங்க கல்லூரி படிக்கிறாங்க, ஸ்கூல், மற்ற ஸ்கூல், அதாவது தமிழ்நாட்டில் படித்து அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மிச்ச ஸ்கூலிங்லாம் அங்கே தான் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கையும் முடிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு வந்து இருந்ததுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மருத்துவர், இப்போ அங்கேயே இருந்திருக்கலாம், திரும்ப வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த தமிழ் மக்கள், அதற்கப்புறம் அந்த தமிழ் மொழி மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பமான ஒன்றாக இருந்திருக்குங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, மேஜராக இங்கிலீஷ் தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அப்புறம் தமிழ் வந்து கற்றுக்கிறாங்க, மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வந்து கற்றுக்கிறாங்க. அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் அவங்களால கடைசி வரைக்கும் வந்து இங்கே சர்வை பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பொதுவாக இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அமெரிக்காவில் மருத்துவ படிப்பு முடித்ததும் அவங்க நினச்சிருந்தா அங்கேயே ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாங்க. ஆனால் அவங்க மனசு முழுக்க இங்கே தான் இருந்தது. அவங்க வளர்ந்த தமிழ்நாட்டை அவங்க வந்து அப்பப்போ நினைவு கூர்ந்துக்கிட்டே இருந்ததாங்க அமெரிக்காவில் இருந்தப்பாங்க. அப்போ நான் சேவை செய்ய போகிற மக்களுக்கு என் மொழி புரியணும், அவங்க பேசுகிறது எனக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படித்தாங்க. ஆம்பூர் கிராமங்களுக்கு அவங்க போகும்போது எந்தவித பந்தாவும் இல்லாமல், ஏன்னா இவங்க வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களோட நேட்டிவ் ஃபாரின் தான். ஆனால் ஒரு எளிமையான ஒரு பெண்ணாக அங்கே வந்து போயிட்டு அவங்க வந்து அன்பாக தமிழில் பேசி அவங்க கூட பழகியிருக்காங்க. அதனால தான் ஆம்பூர் மக்கள் இவங்க மேலே ஒரு பெரிய பிரியம் வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு டாக்டர் ஆலிஸ் அவங்களோட ஒரு அழகான கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஆம்பூர் மக்கள் மேலே வச்சுருக்கிற பிரியம், ஆம்பூர் மக்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு பிரியம், என்னதான் அவங்களுடைய நேட்டிவ் வெளிநாடாக இருந்திருந்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மொழி மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் இருந்த ஒரு ஈர்ப்புனால அவங்க அவங்களோட வாழ்க்கையில் மேஜரான டைம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய பிறந்த இடம் நாகர்கோயில், ஆனால் அவங்க வாழ்ந்த இடம் ஆம்பூர். 1938 பிறந்து அக்டோபர் 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 86 வருட கால வாழ்க்கையில் 56 வருடங்கள், அதாவது அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு சேவை பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக எல்லாருக்குமே வந்து உதவி பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் யாருக்காவது உதவி பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க. ஆனால் 56 வருடங்கள் சேவை பண்ணுறதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயங்க. அதே மாதிரி அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கல, சொந்த குடும்பம் அப்படின்னு யாருமே இல்லைங்க. அவங்க அமெரிக்காவிலே இருந்திருந்தாங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்றது இருந்திருக்குங்க. அவங்களுக்கு வந்து ரிலேஷன் அப்படின்னு சுற்றிலும் இருந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு சொந்தம் குடும்பம் அப்படின்னு யாருமே இல்லைங்க. ஆனாலும் குடும்பம் இருந்ததுங்க. அந்த ஆம்பூர் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய குடும்பமாக இருந்தாங்க. 2024 அக்டோபர் அவங்க அந்த இறந்த செய்தி கேட்டு ஆம்பூர் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய சொந்த வீட்டில் இருந்த ஒரு அம்மாவை இழந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாங்க அவங்களுடைய அந்த மறைவு செய்தி கேட்டு 2024. இவங்களோட வாழ்க்கையில் மாதத்தோட முதல் வியாழக்கிழமை இவங்க வந்து ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வயதானவர்கள், படிக்க வசதி இல்லாதவங்க, அதே மாதிரி வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு சொந்த பணத்தில் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட மருத்துவம் பார்க்க வரவங்க யார்கிட்டையும் அவங்க வந்து பணம் வாங்கினதே கிடையாதுங்க. வசதி இருக்கிறவங்க கொடுக்கறத மட்டும் வாங்கிட்டு இல்லாதவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்துருக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய இந்த ஒரு மக்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு பாசத்துக்கு முக்கியமான காரணங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாபா நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.